நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ரேவண மாதம் 30ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 21ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:49:48 நொடி.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நாளொரு குரல். அட்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெட்காமை வேண்டும் பிறன்கை பொருள். வெட்காமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குறட்பாவின் பொருள், ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி இது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். ஆம் நேயர்களே, ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எதுவென்றால் அவன் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தலாகும். தெய்வ புலவரின் கூற்றல்லவா இது. 178வது குறட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அட்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெட்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள். நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு இன்று காலை 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க. முயற்சியால் முன்னேறுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 6:15 தெய்வீகராகும். தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகளின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இதில் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும் குறித்து வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். காலை 7 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிக்க கேட்கலாம். வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, புகையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02-8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை மாம்பழம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வெள்ளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேயர்விருப்பும். 11 இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பகுதி 2 பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 12 சந்தோஷம் நமக்குள்ள நாடகம் எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்னம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை மாம்பழம் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடியுள்ள ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் மார்க்சின் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மகளிர் நேரம் நாடகத்துறையின் பயணங்கள் என்னும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து. இந்த 2 நிகழ்ச்சிகளும் 102.8 எஃப்எம் ரெயின்போவிலும் இதே நேரத்தில். பிற்பகல் 2:15 என்றும் இனியவை 2:35 சேர்ந்திசை பாடற பயிற்சி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து. வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5 நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 பொன் மாலை பொழுது வானவில் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதர நிகழ்ச்சி 6:00 முதல் 6:10 வரை.

0: இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 8:58 மணி வரையிலும் திணை இசை, 7:25 குழுவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், வாழை சாகுபடி குறித்து அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியில் தஞ்சலாகும், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள். காலை 7:30 முதல் 7:40 வரை BWF பேட்மிண்டன் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து. 7:40 வணக்கம் மக்களை, 8:02 8:30 நம்ம பொதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா, 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சு கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 இணையவழி நேயர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 2:15 காலத்தை வென்ற கணங்கள், பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் குறித்து புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்களுடன் நேர்முகம், 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் அஜய் சோனியா, 6:20 7:00 வரை, 7:02 7:15 வரையிலும், 7:25 8:00 வரையிலும் மனமிருமதே தொலைபேசி வழி நீர் விருப்பம், 8:05 மியூசிக் பை தபி விஸ்டன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து, 9:15 சென்னை வானொலியின் மண்டல் செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 11:00 வரை தேன் சிந்து தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனை அடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जया भारती। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कल नई दिल्ली में केंद्र सरकार के सचिवों के साथ तीसरी उच्च स्तरीय बैठक की। बैठक में देश के बुनियादी ढांचे, संपर्क, सुरक्षा, विदेश नीति और सुशासन से जुड़े मुद्दों पर चर्चा हुई। प्रधानमंत्री ने अधिकारियों से देश के भविष्य को ध्यान में रखते हुए दूरगामी योजना बनाने को कहा। उन्होंने कहा कि सरकारी विभागों के बीच बेहतर तालमेल जरूरी है। श्री मोदी ने डेटा के सही इस्तेमाल पर जोर दिया और इसे देश की महत्वपूर्ण संपत्ति बताया। उन्होंने कहा कि विभागों के बीच सोचने और काम करने के तरीकों में सुधार होना चाहिए। प्रधानमंत्री ने सरकारी विभागों, विश्वविद्यालयों और युवाओं के बीच बेहतर संवाद पर बल दिया ताकि नीतियां बनाने में नए विचार शामिल हो सके। उन्होंने देश के रक्षा उद्योग को मजबूत बनाने और उसे वैश्विक स्तर पर आगे बढ़ाने पर भी जोर दिया। जापान के रक्षा मंत्री शिंजीरो कोइजुमी ने कल नई दिल्ली में प्रधानमंत्री नरेंद्र मोदी से मुलाकात की। बैठक में भारत और जापान के बीच रक्षा और सुरक्षा सहयोग को और मजबूत करने पर चर्चा हुई। प्रधानमंत्री ने कहा कि दोनों देशों की साझेदारी हिंद प्रशांत क्षेत्र में शांति, स्थिरता और समृद्धि के लिए महत्वपूर्ण है। प्रधानमंत्री ने रक्षा क्षेत्र में जापान की कंपनियों और स्टार्टअप्स के साथ मिलकर काम करने, खासकर रक्षा उपकरणों के विकास और उत्पादन में सहयोग बढ़ाने की संभावनाओं पर भी चर्चा की। भारत आज पुणे में 12वीं ब्रिक्स संचार मंत्रियों की बैठक की मेजबानी करेगा। बैठक की अध्यक्षता संचार मंत्री ज्योतिरादित्य सिंधिया करेंगे। इसमें ब्रिक्स सदस्य देशों के

0: இணைத்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால்

0: ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பது இல்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்கச் செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல்கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை. வேலை செய்யாத பல 1000 வழிகளை கண்டுபிடித்தேன். இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை உளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல், தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:15. பக்தி பாக்கல் சுப தினங்களாக மாற்றும் திருவுகோள். ஆன்மீக காற்றில் சுவாசிப்போம். இது தெய்வீக ராகம். தொடக்கமாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

எல்லோருடைய இல்லங்களிலும் ஜொலிக்கும் மகாலட்சுமியின் வருகை நாள் என்று பொருத்தமாக ஒழித்தது. உள்ளங்களிலும் குடிபுகுந்தாள். நேரம் 6:21 13 நொடி. அடுத்த பாடல் ஜாலி ஆப்ரஹாம் குரலில்.

பார் போற்றும் சீலர் யாரதுல்லா முகமது நபிகளின் கீதத்தை தொடர்ந்து நிறைவாக மகாநதி ஷோபனா குரலில்.

எல்லங்களில் ஜொலிக்கும் வரலட்சுமியின் பாடலோடு இன்றைய தெய்வீக ராகம் நிறைவு பெறுகிறது. இனி சேவை செய்திகள். புதுச்சேரி ஆர்வி நகர் ஸ்ரீ பாலவிநாயகர் பாலமுருகன் நாகமுத்து மாரியம்மன் திருக்கோயில் திருவிழாவில் இன்று காலை அபிஷேக ஆராதனைகளும் மற்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறும். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மூலக்குளத்தில் உள்ள அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழாவில் இன்று காலை அம்மனுக்கு அபிஷேகம், திருத்தேர் வீதி உலா நடைபெறும். மாலை அம்மன் வீதி உலா நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள் நேயர்களே. சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது AIR பாண்டி @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 4 வெள்ளிக்கிழமை 6:35. தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகளின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலோடு

0: சரி, காலையில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு காற்று முத்து வீட்டுக்கு போவோம். நேற்று தென்னையில் பயிர் சத்துக்கள குறைபாடு அப்புறம் நிவர்த்தி முறைகளை பற்றி சொன்னார். அவர் சொன்னதுலேருந்து நைட்டு தூங்க முடியல. சரி, தண்ணியில் தாக்கியிருக்கிற அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணி ஆகணும். இன்றைக்கி போயிட்டு மீதம் உள்ள அந்த நிவர்த்தி முறைகளை பற்றி கேட்டு வந்துடுவோம். கிளம்புவோம். கதை முத, கதை முத, கருத்து முத்து வந்துடுறம்பா. கதவு தர,
1: கருத்து முத்து, வாப்பா வாப்பா, உள்ளே வாப்பா. எப்பா, கையில் என்னப்பா பெரிய மஞ்சள் பொய்ய? என்ன உள்ளே ஏதோ ஆடிட்டு அடக்கு பாம்பு எடுத்து வந்துருக்கியா?
0: காத்தமுத்தா, நேற்று நடுவு போட்டிருந்தலப்பா, நண்டு நாத்தையும் வாக்கா வரப்பில் பிடிச்சான். நைட்டு யோசித்தான், காத்தமுத்துக்கிட்ட போய் கொடுக்கலான்னு. அதான்ப்பா நீ காலையிலேயும் அதையும் எடுத்துன்னு வந்தான்.
1: சரிப்பா காத்தமுத்து, என் நினப்பு உனக்கு எப்போதும் இருக்குது. சரி சரி, கொண்டப்பா கொண்டப்பா. நல்ல காலையிலேயே அருமையான உன்னை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டேன்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: சரி, உட்காருப்பா உட்காருப்பா உட்காருப்பா.
0: நல்லா நண்டு ரசம் வச்சு நல்லா சாப்பிடுப்பா.
1: சரிப்பா, நண்டு ரசம் எப்படி வைக்கணும்னு உனக்கு தெரியுமா?
0: ஆ தெரியும் தெரியும்.
1: ஆ சொல்ல பார்ப்பேன்.
0: காத்தமுத்தா, ஒரு துணி எடுத்துக்க, நல்லா உரலில் போட்டுக்க, அதில் நண்டை போட்டு கொட்டு, உலகால நல்லா சுக்கு சுக்காக நசுக்க. அதுக்கப்புறம் அது பொடி பொடி ஆகிடும். அந்த துணியோட ஒன்றா சேர்த்து பிடிச்சி ரெண்டு கையில் வச்சு புழிஞ்சினா அந்த சாறு போல் வடியும். அது உரலில் ஊற்றிக்கும். அப்புறம் அந்த சாறை எடுத்து நீ ரசம் வைய, உங்கள் வீட்டில் இருக்கிட்ட சொல்லு, பூண்டு மிளகாலாம் போட்டு நல்லா சூப்பராக வைப்பாங்க. இந்த நண்டு ஓட மட்டும் தூக்கி கீழே போட்டிருப்பான்.
1: சரிப்பா சரிப்பா. நண்டு ரசம் உனக்கு தெரியுதான் நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் சொல்கிறப்பா. சரி சரி, உட்காருப்பா.
0: ஆ சரி காதமுதா, காதமுதா, தென்னையில் பயிர் சத்துக்களோட குறைபாடு அப்புறம் நிவர்த்தி முறைகளை பற்றி சொன்னேன். இன்றைக்கி தான் நீ மற்ற அறிகுறிகளெல்லாம் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னேன். அது கொஞ்சம் இன்றைக்கி விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
1: கருத்தமுத்து, நேத்து தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து,
0: ஆமா,
1: இந்த பற்றாக்குறைக்கு என்ன அறிகுறி, அதுக்கு நாம என்ன செய்யணும் சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, கால்சியம், மெக்னீசியம், அப்புறம் வந்து போரானு, இந்த மாதிரி

0: சத்து பற்றாக்குறை வந்ததுன்னா என்ன அறிகுறி தென்படும், அதுக்கு என்ன செய்யலாம், இதுதான் நான் சொல்ல போறேன்.
1: சரி சரி.
0: முதல்ல கால்சியம் பற்றாக்குறை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா,
1: சரி,
0: நம்ம தென்னை மட்டை இலை இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல குறுகலான வெள்ளையா பட்டை தெரியும்பா, பட்டை பட்டையா வெள்ளையா தெரியும்.
1: சரி,
0: அது வந்து இயற்கையானது கிடையாது, ஏதோ பற்றாக்குறையினாலதான் இலையில வந்து வெள்ளையா பட்டையா இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: சரி,
0: இலை நரம்புக்கு இடையில மஞ்சள் அப்புறம் இலை ஓரங்கள்ல துரு பிடிக்கிற மாதிரி, அதை கருகின மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தோற்றம் இருக்கும்பா, இலையே அப்படியே சுருட்டிக்கிட்டு வரும். அதை வச்சே நம்ம ஏதோ பிரச்சனை இருக்கு, இது கால்சியம் பற்றாக்குறையா இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம்.
1: சரி சரி.
0: பொதுவா அமிலத்தன்மையுடைய நிலங்கள்ல இது அதிகமா தென்படும்பா.
1: சரி,
0: தென்னையில தண்டு அப்புறம் இலைகளுடைய வளர்ச்சிக்கு கால்சியம் ரொம்ப உதவியா இருக்குது. இந்த குறைபாடு நட்ட ரகத்தை விட குட்ட ரகத்துலதான் அதிகமா தென்படும்பா.
1: ஓஹோ.
0: பொதுவா இந்த மாதிரியான சத்து பற்றாக்குறையெல்லாம் நெட்ட மரத்தை விட குட்ட மரத்துலதான் அதிக பாதிப்புகளையும் உண்டு பண்ணும். சரியா?
1: சரி சரி சரி.
0: இந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பாஸ்பேட்டு அப்புறம் ராக் பாஸ்பேட்டு இதெல்லாம் நம்ம மரத்துக்கு இடணும்.
1: சரி,
0: அப்ப இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செஞ்சிடலாம். அடுத்ததா மெக்னீசியம். மெக்னீசியம் பற்றாக்குறை இருந்தா முதிர்ந்த இலை இருக்குல்ல, அது பழுப்பா போய் அப்படியே காஞ்சி போன மாதிரி தென்படும்பா. இலை ஓரங்களை ஒட்டி பெரிய மஞ்சள் நிற பட்டைகள் தோன்றி நடுப்பகுதி மட்டும்தான் பச்சையா இருக்கும்.
1: ஓஹோ.
0: சரியா? தீவிர பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இலை நுனியும் கருகிப்படும். இலை ஓரம் கருகி ஒளி புக முடியாத சிவப்பான பழுப்பு நிற புள்ளிகள் அங்கங்க தோன்றி அந்த நுனி பகுதியானது மஞ்சள் நிறமடைந்து அடிப்பகுதி வரைக்கும் அந்த மஞ்சள் பரவிட்டே வரும்.
1: கருத்தமுத்தா, நீ சொல்ற அறிகுறி எல்லாம் என் தண்ணியில இருக்குதுப்பா.
0: கருத்தமுத்து, அறிகுறி தென்படுதுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த பற்றாக்குறை இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நெட்ட ரகத்தை விட குட்ட ரகத்துல தான் அதிகமா பாதிப்புகள் இருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன்.
1: ஆமா,
0: அதை வந்து நம்ம முதல்ல கவனிக்கணும்பா.
1: சரி சரி.
0: நீ வேற குட்ட ரகம் தான் அதிகமா வச்சிருக்கிற, இளநிக்காக வச்சிருக்கிற.
1: ஆமா.
0: ஆக உனக்கு சத்து பற்றாக்குறை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப தென்னை மரத்துக்கு தேவையான சத்துக்களை நாம கொடுக்கணும். கந்தக சத்தும் இதே மாதிரி கொடுக்கணும். ஏன்னா மஞ்சளா பச்சை அப்புறம் மஞ்சள் கலர்ல அந்த சில நேரத்துல ஆரஞ்சு நேரத்துல கூட இலை இருக்கு, அதுவும் அந்த மட்டையில பாரு. முதிர்ந்த இலை மட்டும் பச்சையா இருக்கு, மத்த இலையெல்லாம் எப்படி இருக்கு பாரு, தண்டு பகுதி வீக்கா இருக்க மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா கந்தக சத்து பற்றாக்குறையும் இருக்கும் போல இருக்கு. காய் வந்து முதிர்றதுக்கு முன்னாடி ஏதாவது கொட்டிடுதாப்பா மரத்துல?
1: ஆமா, காத்து முத்த
0: காய் முதிர்வதற்கு முன்னாடியே கொட்டுது அப்படின்னா கந்தக சத்து பற்றாக்குறை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்பா. கந்தகத்துடைய அளவு 0.13% குறையக்கூடாது. பொதுவா 0.12-0.19% வரைக்கும் நாம தென்னை மரத்துக்கு அந்த சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்ப ஜிப்சம் இருக்குல்ல, அதுலயே கந்தக சத்து இருக்குப்பா. அடுத்ததா பாஸ்பரஸ் பற்றாக்குறைப்பா. அதுக்கு அறிகுறின்னு பார்த்தோம்னா ஒளி புகக்கூடிய மஞ்சள் அப்புறம் ஆரஞ்சு நிற புள்ளிகள் இலையில தோன்றும்.
1: சரி,
0: பொதுவா நம்ம இவ்வளவு நேரம் அறிகுறின்னு பார்க்கும் போது ஓரளவுக்கு எல்லாமே ஒண்ணு மாதிரியே தான் இருக்கும்.
1: ஆமா கத்தமுத்த, நீ சொல்லும் போதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதுப்பா. இதுலயும் ஆரஞ்சு புள்ளி வருங்கிற, அதுலயும் மஞ்சள் நிறம் வருங்கிற, அப்புறம் மட்டை பழுப்பா இருக்குங்கிற.
0: கர்த்தமுத்து, அறிகுறி ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு.
1: சரி,
0: ஆனா நாம தான் இந்த சத்துக்கள் பற்றாக்குறை இருக்குமா அப்படிங்கறதுல வந்து எல்லா சத்துக்களும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துறது நல்லதுப்பா.
1: சரி சரி சரி.
0: சரியா? வயதான இலைகள்ல கருகல் நிற புள்ளிகள் தோன்றி இலை நுனி சுருண்டு போயிருக்குன்னா இந்த பாஸ்பரஸ் சத்து பற்றாக்குறையா இருக்கலாம். ஆக அதையும் நம்ம கொடுக்கணும்.
1: சரி,
0: துத்தநாக சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா இலை சிறுத்து போயிடும், உருமாறி காணப்படும். இந்த பற்றாக்குறையை தவிர்க்கிறதுக்கு மரம் ஒண்ணுக்கு 200 கிராம் துத்தநாக சல்பேட்டு இதை நாம கொடுக்கணும்பா. போரான் சத்து பற்றாக்குறையும் முக்கியமான ஒரு விஷயம்தான்ப்பா. ஏன்னா மகரந்தம் சூழ் நல்லா உருவாகி காய் நல்லா பிடிக்கணும், பூ நல்லா பூக்கணும் அப்படின்னா இந்த போரான் சத்து பற்றாக்குறை இருந்துடக்கூடாது. அதனால அதாவது போராக்ஸ்ன்னு கிடைக்குது இல்லையா, மரம் ஒன்றுக்கு 200 கிராம் வருஷத்துக்கு நம்ம கொடுக்கணும்ப்பா.

0: கூடிய சத்து பற்றாக்குறை இருந்தாலும் இந்த பெண் பூக்கள் உற்பத்தி ஆகுறதுல பாதிப்பு ஏற்படும்.
1: சரி,
0: அதையும் நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம சாப்பாட்டு உப்பு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை கூட நம்ம தென்னங்கண்ணு வைக்கும் போதே நம்ம கொஞ்சம் போடுவோம் இல்லையா. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு
1: தடவை
0: மரத்தை ஒட்டி கொஞ்சம் தூரத்துல ஒரு பள்ளம் தோண்டி ஒரு 1 கிலோ சாப்பாட்டு
1: உப்பை
0: நம்ம அந்த வேறு பகுதியில் அது கிடைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா மரம் எடுத்துக்கும்பா.
1: ஓஹோ, சரி சரி. சத்துக்களுடைய பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன அறிகுறி, அதை எப்படி நிவர்த்தி பண்றது, இது போன்ற நிறைய விஷயங்கள் சொன்னப்பா.
0: சரி கருத்தமுத்து, பயனுள்ள பல செய்தியை உனக்கு சொல்லியிருக்கேன்.
1: ஆமா,
0: இப்ப நீ மட்டும் இல்லப்பா, தென்னந்தோப்பு வச்சிருக்கிற அவ்வளவு பேரும் இந்த தென்னை சாகுபடியில நல்ல காய்ப்பு இருக்கணும், மரம் நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு மரம் வந்து வாழணும் அப்படின்னா இந்த முறைகள் எல்லாம் கடைபிடிச்சாதான்ப்பா நல்லது.
1: ஆமா காத்தமுத்து, கரெக்டா சொன்னப்பா. நீ சொன்னதா மற்ற விவசாயிகளுக்கு நான் சொல்லிடுறேன்ப்பா, இதெல்லாம் கடைபிடிச்சு தேங்காய் விளைச்சல்ல எந்த பற்றாக்குறை இல்லாம நல்ல முறையில சாகுபடி செஞ்சு நிறைய லாபம் பாக்குறேன்ப்பா. நண்டு ரசம் வாசனை அடிக்கிற மாதிரி இருக்குதா?
0: எப்பா கருதமுத்து, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது எங்க வீட்டுல நண்டு ரசமே வச்சுட்டாங்கப்பா.
1: பரவாயில்லப்பா,
0: இருப்பா இருப்பா, நீனு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புப்பா.
1: சரி கருதமுத்து, நேத்து வந்து எனக்கு ஒரே சளியா இருந்தது, நண்டு ரசம் குடிச்சா சளி எல்லாம் போயிடும் நினைக்கிறேன்.
0: இந்தாப்பா கருதமுத்து,
1: கொண்டா கொண்டா காதமுத்து.
0: எப்படி பாருக்க
1: காதமுத்த, நல்ல காரம் சாரமா சூப்பரா இருக்குதுப்பா.
0: சரிப்பா கருத்தமுத்த, அப்ப நீ கிளம்பு.
1: சரி,
0: நானும் வயலுக்கு போயிட்டேன், அப்படியே விவசாய ஆபீசரை பார்த்துட்டு வந்துடுறேன்.
1: சரி கருத்தமுத்த, போயிட்டு வரும்பா.
0: போயிட்டாப்பா, போயிட்டாப்பா.
2: ஒளிபரப்பான நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்த நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். காத்துமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோரும் பங்கேற்றனர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம்.

0: வாதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்த போது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃப்ளூயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்

0: அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய் கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55:13.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
3: ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் போன்ற உயிருள்ளவையும் காற்று, நீர், மண் மற்றும் சூரிய ஒளி போன்ற உயிரற்றவையும் இணைந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கும் இயற்கை அமைப்பு சுற்றுச்சூழல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் வாழும் பூமி பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் மண்டலங்களை உள்ளடக்கியது. சூழல் மண்டலங்களின் அளவு வேண்டுமானால் மாறுபடலாம். அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடு ஒரு சூழல் மண்டலம் என்பதைப் போலவே ஒரே ஒரு மரம் கூட ஒரு சூழல் மண்டலம்தான். பெருங்கடல் ஒரு சூழல் மண்டலம் என்றால் நீர் நிரம்பிய சிறு குட்டை கூட ஒரு சூழல் மண்டலம்தான். இத்தகைய சூழல் மண்டலங்கள் தாமாகவே இவ்வுலகின் உயிர்களுக்கு அளித்து வரும் பயன்கள் சுற்றுச்சூழல் சேவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான நீர், காற்று, உணவு உற்பத்திக்கு தேவையான மண், மகரந்த சேர்க்கை, உயிர் வாழத் தகுந்த வெப்பநிலை, தட்பவெப்பநிலையை சீராக வைத்திருத்தல், உயிர்களையும் அவற்றின் வாழ்விடங்களையும் வெள்ளம், புயல் போன்ற பேரிடர்களிலிருந்து பாதுகாத்தல் போன்றவை யாவும் பல்வேறு சுற்றுச்சூழல் மண்டலங்கள் நமக்கு அளிக்கும் சேவைகள்தான். இவை மட்டும் அல்லாது நோய்களை உருவாக்குகின்ற கிருமிகள் பரவாமல் சீராக வைத்திருப்பதும் மனிதர்களை அவை பாதிக்காமல் பாதுகாப்பதும் இத்தகைய மண்டலங்களின் சேவைகள்தான். இந்த சுற்றுச்சூழல் சேவைகள் யாவும் நமக்கு இலவசமாக கிடைப்பதால் அவற்றின் மதிப்பை நாம் உணர்வதே இல்லை. அதன் விளைவாக நாம் இந்த உலகில் வந்ததிலிருந்து, ஏன் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து கிடைத்து வரும் இத்தகைய சுற்றுச்சூழல் சேவைகளுக்கு விலை நிர்ணயம் செய்யும் ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். குடிக்கும் நீருக்கு விலை கொடுக்கும் இந்த நிலை உலகின் சில நாடுகளில் ஏற்பட்டு இருந்தாலும் நமது நாட்டின் ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்திலும் சில

0: ஆண்டுகளுக்கு முன் இது தோன்றியது. இமயமலையை தொடர்ந்த தௌலாதர் மலையின் அடிவாரத்தில் உள்ள பாலம்பூர் என்ற ஊர் சுற்றுலாவிற்கு பெயர் போனது. அந்த நகராட்சியை சுற்றி தேயிலை தோட்டங்கள் அதிகமானதால் நீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. பாலம்பூரின் நீராதாரம் அந்த மலையில் உள்ள போகல் என்ற வற்றாத ஜீவநதியாகும். அதன் நீர்வரத்து குறைவதுதான் பற்றாக்குறைக்கு காரணம் என்று தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த ஏரியின் நீர்பிடிப்பு பகுதியில் வசிப்பவர்கள் அளவிற்கு அதிகமாக மரங்களை வெட்டுவதுதான் காரணம் என்றும் கண்டறியப்பட்டது. அந்த கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் அமைப்புடன் பாலம்பூர் நகராட்சி செய்து கொண்ட ஓர் ஒப்பந்தத்தின் மூலம் நகராட்சி அவர்களுக்கு வருடந்தோறும் குறிப்பிட்ட தொகையை தரும். மாறாக கிராம மக்கள் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு காட்டின் வளங்களை பயன்படுத்திக் கொள்வர். அந்த ஒப்பந்தம் செயல்படத் தொடங்கிய பின்னர் போகல் நீரூற்றின் நீர்வளம் அதிகரிக்க நகரின் தண்ணீர் பிரச்சனையும் கட்டுக்குள் வந்துள்ளது. இதுவே நம் நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வழங்கப்பட்ட முதல் பணபலன் ஆகும். இது உதாரணம் மட்டுமல்ல, நம் அனைவருக்குமான எச்சரிக்கை மணியும் கூட. இயற்கை தரும் இலவசங்களை அவை இலவசமாக கிடைக்கும் காலகட்டத்திலேயே அவற்றுக்கே உரிய மரியாதையுடன் நடத்தி பாதுகாத்தால் மட்டுமே அவை தொடர்ந்து இலவசமாக கிடைக்கும். இயற்கை அவற்றுக்கு விலை நிர்ணயிக்க ஆரம்பித்தால் அது விலைமதிப்பற்ற மனித உயிராக கூட இருக்கலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும் வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12 மணிக்கு சந்தோஷம் நமக்குள்ள நாடகம் எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்னம் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7 மணி.

சிந்தனை மலர். அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசைகளுக்கெல்லாம் அடிப்படை தேவை முழுமையான ஈடுபாடே ஆகும். ஆம் நேயர்களே, அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆசைகளுக்கெல்லாம் அடிப்படை தேவை முழுமையான ஈடுபாடே ஆகும். மகான் ஸ்ரீ அரவிந்தரின் சிந்தனை இது. தேவைகள் வேண்டுமென்றால் முழுமையான ஈடுபாடு அவசியம்தானே? இன்றைய சிந்தனை துளிகளில் உதித்தது. நாளையும் இதே நேரம் மலரும்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: வாழ்விக்க வந்த காந்தி

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: கிடைத்த வெகுமதிகளில் ஒன்று தங்கச் சங்கிலி. அது 52 பவுன் பெறுமானம் உள்ளது. என் மனைவிக்கு என்று அதை அளித்தனர். ஆனால் அதுவும் கூட என்னுடைய பொது சேவைக்கு அளிக்கப்பட்ட வெகுமதியே. ஆகையால் மற்றவைகளிலிருந்து அதை நான் தனியாக பிரித்துவிட முடியாது. ஒரு நாள் மாலை இந்த வெகுமதிகளில் பெரும்பகுதியை எனக்கு அளித்தார்கள். அன்று இரவெல்லாம் என்னால் தூங்கவே முடியவில்லை. என் அறையில் அங்கும் இங்கும் இரவெல்லாம் உலாவினேன். தீவிரமாக சிந்தித்தேன். ஆனால் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை. ஆயிரக்கணக்கில் மதிப்புள்ள இந்த வெகுமதிகளை வேண்டாம் என்று துறந்து விடுவது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவைகளை வைத்து கொள்ளுவதோ இன்னும் அதிக கஷ்டமாக இருந்தது. அவைகளை நான் வைத்துக் கொள்கிறேன் என்றாலும் என் குழந்தைகளின் சங்கதி என்ன? என் மனைவியின் விஷயம் என்ன? சேவைக்கு வேண்டிய வாழ்க்கை நடத்த அவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். சேவை ஒன்றே அதற்குரிய சன்மானம் என்றும் அவர்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். வீட்டில் என்னிடம் விலை உயர்ந்த நகை எதுவும் இல்லை. எங்கள் வாழ்க்கையையே விரைவாக எளிமையாக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இருக்க தங்க கடிகாரங்களை நாங்கள் எவ்வாறு வைத்து கொள்ள முடியும்? தங்கச் சங்கிலிகளையும் வைர மோதிரங்களையும் நாங்கள் எவ்வாறு அணிந்து கொள்ள முடியும்? மக்கள் நகைகளின் மீது இருக்கும் ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று பல தடவை நான் மக்களுக்கு உபதேசம் செய்தும் இருக்கிறேன். அப்படி இருக்க என்னிடம் வந்திருக்கும் நகைகளை நான் என்ன செய்வது? இந்த வெகுமதிகளையெல்லாம் நான் வைத்து கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். இவற்றையெல்லாம் சமூகத்திற்கே சொந்தமானதாக்கி இதற்கு சில தர்மகர்த்தாக்களை நியமித்து ஒரு கடிதம் எழுதினேன். பேர்சி ருசம்ஜியையும் மற்றும் சிலரையும் தர்மகர்த்தாக்களாக நியமித்தேன். காலையில் என் மனைவியுடனும் குழந்தைகளோடும் ஆலோசனையை நடத்தி இப்பெரும் பாரத்தை நிவர்த்தி செய்து கொண்டேன். இதற்கு என் மனைவியை சம்மதிக்க செய்வதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் என்பதை அறிவேன். குழந்தைகளை பொறுத்தவரையில் எந்த விதமான கஷ்டமும் இராது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே அவர்களையே என் வக்கீல்கள் ஆக்கி கொண்டு விடுவது என்ற முடிவுக்கு வந்தேன். என் யோசனைகளை குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொண்டு விட்டனர். இந்த விலை உயர்ந்த வெகுமதிகள் நமக்கு தேவையில்லை. ஆகையால் அவற்றை சமூகத்திற்கு திருப்பி கொடுத்து விட வேண்டியதே. அவை நமக்கு எப்பொழுதாவது தேவைப்பட்டால் நாம் அவற்றை எளிதில் விலைக்கு வாங்கி கொள்ளலாம் என்று குழந்தைகள் கூறினர். நான் ஆனந்தம் அடைந்தேன். அப்படியானால் உங்கள் தாயாரிடம் இதை குறித்து எடுத்து கூறி அவளையும் இதற்கு சம்மதிக்க செய்வீர்கள் அல்லவா என்று கேட்டேன். நிச்சயமாக

0: செய்வோம், அது எங்கள் வேலை. அம்மாவுக்கு நகைகள் வேண்டியதில்லை, அவைகளை எங்களுக்காக வைத்திருக்க வேண்டுமென்றே அவர் விரும்புவார். எங்களுக்கு அவை தேவையில்லை என்று நாங்கள் கூறும்போது அவைகளை கொடுத்துவிட அம்மா ஏன் சம்மதிக்க மாட்டார் என்றும் கூறினார்கள். பேச்சளவில் இது எளிதாகத்தான் இருந்தது, ஆனால் காரியத்திலோ அது அதிக கஷ்டமாக இருந்தது. என் மனைவி, இவையெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கும் அவை வேண்டாம் என்று இருக்கலாம். அவர்களை நீங்கள் தட்டி கொடுத்தால் உங்கள் இஷ்டப்படியெல்லாம் அவர்கள் கூத்தாடுவார்கள். நகைகளை நான் போட்டுக்கொள்வதை நீங்கள் அனுமதிக்காமல் இருப்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆனால் என் மருமக பெண்கள் வரும்போது அவர்கள் விஷயம் என்ன? நிச்சயம் அவர்களுக்கு நகைகள் வேண்டியிருக்கும். நாளைக்கு நம் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யாருக்கு தெரியும்? அதிக அன்போடு அளிக்கப்பட்ட இந்த வெகுமதிகளை திருப்பி கொடுத்துவிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்றார். இவ்வாறு அவள் வாதங்களை சண்டமாருதமாக பொழிந்தாள். முடிவில் கண்ணீர் வடித்தும் அவற்றை பலப்படுத்தினாள். ஆனால் குழந்தைகளோ உறுதியுடன் இருந்தார்கள். நானும் அசையவில்லை. நான் சாந்தமாக இப்படி கூறினேன், குழந்தைகளுக்கு இனிமேல்தான் விவாகம் நடக்க வேண்டும். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போதே விவாகம் செய்து வைத்துவிட நாம் விரும்பவில்லை. அவர்கள் வளர்ந்ததும் அவர்கள் காரியங்களை அவர்களே முடித்து கொள்ளுவார்கள். மேலும் நகை பித்து பிடித்த பெண்களை நம் குமாரர்களுக்கு நாம் மனம் செய்து வைக்கப் போவதில்லை என்பதும் நிச்சயம். அவர்களுக்கு நகை போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் அவற்றை வாங்கி கொடுக்க நான் இருக்கிறேன். அப்பொழுது நீ என்னை கேள். அதற்கு அவள், உங்களை கேட்பதா? இவ்வளவு நாள் பழகியும் உங்களை எனக்கு தெரியாதா? என் நகைகளை பிடுங்கி கொண்டீர்கள், அவற்றை நான் போட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்கவும் நீங்கள் என்னை விடவில்லை. இப்படிப்பட்ட நீங்கள் மருமக்கள்மார்களுக்கு நகை வேறு செய்து போட்டுவிட போகிறீர்களாக்கும். முடியாது, நகைகளை நான் திருப்பி கொடுக்க போவதில்லை. மேலும் என்னுடைய கழுத்துச் சரத்தை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்றாள். ஆனால் அந்த கழுத்துச் சரத்தை உனக்கு கொடுத்தது என் சேவைக்காகவா உன் சேவைக்காகவா என்று நான் கேட்டேன். உங்கள் சேவைக்காகவே என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் செய்த சேவை நான் செய்த சேவையே அல்லவா? உங்களுக்காக இரவு பகல் நான் பாடுபட்டு உழைத்திருக்கிறேன், அதெல்லாம் சேவை அல்லவா? போகிறவர்கள் வருகிறவர்களையெல்லாம் வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கெல்லாம் உழைத்து நான் கண்ணீர் வடிக்க செய்தீர்கள். அவர்களுக்கெல்லாம் அடிமையாக உழைத்தேனே என்றாள் என் மனைவி. இச்சொல்லம்புகள் என் உள்ளத்தில் தைத்தன, அவற்றுள் சில ஆழப்பதிந்தன. ஆனாலும் நகைகளை திருப்பி கொடுத்து விடுவது என்று நான் உறுதி கொண்டு விட்டேன். இதற்கு அவளும் முடிவாக சம்மதித்து விடும்படி செய்வதில் எப்படியோ வெற்றி பெற்றேன். 1896 1901 கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள் யாவும் திருப்பி கொடுக்கப்பட்டு விட்டன. ஒரு தர்மகர்த்தா பத்திரம் தயாரித்தேன். அந்த வெகுமதிகளையெல்லாம் ஒரு பேங்கில் ஒப்படைத்தேன். என் விருப்பப்படியோ தர்மகர்த்தாக்களின் விருப்பப்படியோ இந்நிதியை சமூகத்தின் சேவைக்கு பயன்படுத்துவது என்று ஏற்பாடு செய்தேன். பொதுஜன காரியங்களுக்கு நிதி எனக்கு தேவைப்பட்டு இந்த தர்ம நிதியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதே என்று நான் எண்ணிய போதெல்லாம் தேவைக்கு வேண்டிய பணத்தை வெளியிலேயே வசூல் செய்து கொள்ள என்னால் முடிந்திருக்கிறது. ஆகையால் அந்த நிதி அப்படியே செலவாகாமல் இருந்தது. அந்த நிதி இன்னும் இருந்து வருகிறது. தேவைப்படும்போது செலவிட்டு வருகிறார்கள். ஒழுங்காக அந்நிதி சேர்ந்து கொண்டும் வருகிறது. இவ்வாறு இந்நிதியை உண்டாக்கியதற்காக நான் என்றும் வருந்தியதே இல்லை. சில ஆண்டுகளானதும் அப்படி செய்ததுதான் புத்திசாலித்தனமானது என்பதை என் மனைவியும் அறிந்து கொண்டாள். எத்தனையோ ஆசைகளிலிருந்து அது எங்களை பாதுகாத்தது. பொதுஜன சேவையில் ஈடுபட்டிருப்பவர்கள் விலை உயர்ந்த வெகுமதிகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்பது என்னுடைய திடமான அபிப்பிராயம்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 புதின பாக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புது

மேலாண்மை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது

0: லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 1959 நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
0: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்கள்

0: உங்களுக்கு இந்த உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு மணி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை எம் வி ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் சர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புகையிலை, அதனுடைய பாதிப்புகள் என்ற விஷயங்கள் தான். புகையிலையினுடைய பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். புகையிலை என்பது வந்து ஒரு பணப்பயிர். இந்தியாவில் நம்ம விவசாயிகள் பயிராக பயிரிட்டு அதை விற்பனை வந்து செய்யக்கூடியாங்க. அது பல வடிவங்களில் வந்து நமக்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 26 கோடி மக்கள் வந்து புகையிலை பழக்கத்திற்கு ஆளாகி வந்திருக்காங்க. இந்த பழக்கம் பல்வேறு வடிவங்களில் வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகைக்கும் வகை புகையிலைன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெல்லும் வகை புகையிலைன்னு சொல்லுவோம். இந்த புகைக்கும் வகை புகையிலை என்பது வந்து வெளியிடக்கூடிய புகையினுடைய தாக்கத்தினால நிறைய பாதிப்புகள் வருது. அதே மாதிரி இந்த மெல்லும் வகை புகையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புற்று நோய், தொண்டை புற்றுநோய் போன்ற எண்ணற்ற பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு. சரி, இதனுடைய பாதிப்புகள் வந்து 26 கோடி மக்கள் இதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்ன பிறகும் வந்து ஏன் இதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் சொல்லக்கூடிய அடிமைப்படுத்தும் தனம், அதனால தான் திரும்ப திரும்ப இதை வந்து பயன்படுத்திட்டே வராங்க. இந்த 2016-17 எடுக்கப்பட்ட சர்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்வேல தான் வந்து இந்தியா முழுக்க எவ்வளவு பயன்பாடு இருக்குன்னு பார்க்குறப்போ 26 கோடி மக்கள் வந்து பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இதனால் வந்து இதை இன்னும் பிரித்து பார்க்கணும் அப்படின்னா 45% ஆண்களும் 12% பெண்களும் வந்து இந்த புகையிலையை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்திட்டே வராங்க. அதனால வந்து எண்ணற்ற பாதிப்புகளும் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. உலகத்திலேயே வாய்ப்புற்றுநோய் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான். அதற்கு முதல் காரணமாக இருப்பது வந்து இந்த புகையிலை பயன்பாடு. இந்த புகையிலைனால வந்து வாயில் நம்ம புற்றுநோய் ஆரம்பித்து தொண்டை புற்றுநோய், கணைய புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள், தோல் சுருக்கம், கண்புரை நோய், முடி உதிர்தல், பற்களில் கரை ஏற்படுதல், நம்மளுடைய பல்லில் ஈரில் ஏற்படக்கூடிய புண்கள், ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு போன்ற விஷயங்களோடு சேர்த்து எண்ணற்ற வகையான கேன்சர்கள் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கு காரணியாக இருப்பது வந்து புகையிலை. இந்த புகையிலையை நீங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும் அது உங்களுடைய உடல்நிலையை

0: பாதிக்க தான் செய்யுமே தவிர்த்து எந்த விதத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோ இல்ல ஊக்கத்தையோ சந்தோஷத்தையோ வந்து கொடுக்கக்கூடியது வந்து கிடையவே கிடையாது. அது ஒரு போலியான ஒரு தாக்கமாக தான் இருக்கிறது இந்த புகையிலை பயன்பாடுன்றது. புகையிலைன்றது பல்வேறு விதத்துல கிடைச்சாலும் இந்தியாவில் அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெல்லுமகை புகையிலை தான். சராசரியா வந்து 20 கோடி மக்கள் மெல்லுமகை புகையிலையை வந்து பயன்படுத்துறதா வந்து இந்த ஆய்வறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் வந்து மாணவர்கள் இளைஞர்களிடையே அதிகமாக இருப்பதாகவும் கொஞ்சம் வயதானவர்களிடையே போக போக இது குறைவதாகவும் நம்ம வந்து நிறைய அந்த சர்வே நம்ம பார்த்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த புகையிலையை பயன்படுத்துவதனால பிறருக்கு வந்து இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இருக்கதான் செய்யுது. இந்த புகையிலை பயன்பாடு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து மாறுபாடுகள் அடைது. இப்போ புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டும் பார்க்கும் பொழுது பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே இருக்கக்கூடிய புகையிலை பயன்பாடு என்பது வந்து இப்பொழுது தற்காலிகமாக வந்து மெல்லுமகை புகையிலையை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க. அதே வந்து கல்லூரி இளைஞர்களிடையே வந்து பார்க்குறப்போ கொஞ்சம் புகைக்கும் வகை புகையிலையே பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்குது. இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தாக்கம் வந்து இருக்குது. அதனுடைய பாதிப்புகளை நாம் புரிந்து கொண்டு கண்டிப்பாக அதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நம்மளுடைய முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கிறேன். நேயர்கள் எல்லாரும் இதனை கடைபிடிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள்.
3: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன்தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா, ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அவள் அதிர்ஷ்டக்காரி. அவளை பணையம் வச்சு ஆடு ஜெயிச்சுட்டா இழந்த நாடு நகரங்களையெல்லாம் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் துரியோதனை. அந்த சமயத்திலேயாவது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி நீ பண்ணியிருக்க கூடாதா? சரி, அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன் என்ன சொல்லலாம், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம். கடவுளே, இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடலன்னு நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல.

0: துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன் கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னானா கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலையெல்லாம் அவன் இருக்கிறான், அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா, என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களை இன்று காலை 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் கேட்க மறவாதீர்கள். நேயர்களை, ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரசை நேரம் 7:35. நகர் உலா. பொழுதுபோக்கு அம்சங்கள் பல இருந்தாலும் நமக்கு சில விஷயங்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவரக்கூடிய வகையில் நம்மளுடைய உடல் அளவிலையும் மன அளவிலையும் பல விஷயங்களை நம்ம வந்து சந்தோஷத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது. முன்னெல்லாம் நம்ம அப்பா அம்மாவை கேட்டு பார்த்தாலோ, நம்ம தாத்தா பாட்டியை கேட்டாலோ, அவங்கெல்லாம் அவங்களுடைய பொழுதுபோக்கிற்கான அம்சங்கள்னும் பொழுது வீட்டில் இருந்தபடிய சில விளையாட்டுகளை, வீட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளை, தாயம், அதுக்கு அடுத்தது வந்து குச்சி வச்சுட்டு கோலாட்டம் மாதிரி இது பண்ணுறது, அந்த மாதிரி சில்லு தாண்டி விளையாடுறது அப்படின்னு சின்ன சின்ன விளையாட்டுகளை விளையாடியிருக்காங்க. ஆனால் அதுவே அவங்களுடைய பொழுதுபோக்காகவே இருந்திருக்கு. காலகட்டங்கள் மாற மாற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டு உறவினர்களை பார்க்கும்பொழுது இது கூட நல்லா இருக்குல்ல, இதையே நம்ம ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுது. இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கோம் அப்படின்னா, ஒரு இடம் நினச்சா அந்த இடத்துல போய் நிற்கிற அளவுக்கு நம்ம கையில் கைபேசி இருக்குது, கண்ணால் பார்த்து மகிழறோம். இது நமக்கு பத்தலை, இன்னும் என்ன செய்யலான்னு பொழுது தான் நம்ம இந்த ட்ரிப் அப்படின்ற சுற்றுலா தலங்களை போய் பார்க்கக்கூடிய இடங்களை நிறைய பட்டியலிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கவர்மெண்ட்டு. நம்மளும் அந்த இடத்துலலாம் போய் பார்த்துட்டு நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளை ஏன் இதையும் தாண்டி உலகத்தையே சுற்றி பார்க்கலான்ற அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது உங்கள் கண் முன்னே நிறுத்தக்கூடிய காட்சிகளோட சில வர்ணனைகளை கொடுக்கும்பொழுது இந்த நகருள்ள இன்னும் சிறப்பு பெறுதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வனவிலங்கு காப்பகம் சரணாலயம்னு சொல்லலாம். இந்த சரணாலயம் இந்தியாவில் பெருமைக்குரிய அரிய வகையில் இருக்கக்கூடிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எந்த இடம் யோசிச்சு வைங்களேன், பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் குரலில் வந்தது பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து. இன்னைக்கு நகர் உலாவில் இயற்கை எழிலும் வளமும் கொட்டி கிடக்கும் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் பெரிய மாநிலமான அசாம் மாநிலத்தினுடைய கோலாகட் மற்றும் நாகாவோன் மாவட்டங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா காசிரங்கா வனவிலங்கு சரணாலயம். சுமார் 400 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு விரிந்திருக்கும் இந்த இடம் இந்திய சுதந்திர தலங்க அதாவது சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருக்குது. உலகிலேயே இந்தியாவினுடைய பெருமைக்குரிய அரிய வகை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வசிக்கும் காசிரங்கா காடுகள் இது. அசாமில் சுற்றுலா சிறப்புகளில் முன்னிலை வகிக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதி படுகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு காடு.

0: கானா சிபிகுமார் குரலில் வந்தது தங்கலான் படத்திலிருந்து இனி ஒரு விளம்பரம்.
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்!
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களை இன்னைக்கு நகர உள்ளாவில் காசிரங்கா வனவிலங்கு காப்பகத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது சுற்றுலானும் போது இயற்கையோடு சூழ்ந்து இருக்கக்கூடிய சில பல்லுயிர் பெருக்கங்களையும் பார்க்க நம்ம விருப்பப்படுவோம். அந்த வகையில் குழந்தைகளுக்கு குதூகலம் கொடுக்கக்கூடியது இந்த வனவிலங்கு சரணாலயம் சொல்ல முடியும். உலகினுடைய ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்களில் 2/3 இங்கே இருக்குது. இது தவிர யானைகள், காட்டெருமைகள், மான்கள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களையும் காசிரங்காவில் காண முடியும். இந்தியாவினுடைய ஆளுநராக இருந்த கர்சன் பிரபுவினுடைய மனைவி மேரி விக்டோரியா 1904 காசிரங்கா பகுதிக்கு வந்து அரிய வகை விலங்குகளை பார்த்து வியந்து அவர் வந்து கர்சன் பிரபுவுடன் இந்த அரிய வகை விலங்குகளை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதுனால 1905 காசிரங்கா காட்டு பகுதி பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு பகுதியாக அறிவிக்கப்பட்டது. 1985 இதனை உலக பண்பாட்டு சின்னமாக யுனெஸ்கோ அங்கீகாரம் செய்தது. 2005 நடந்த காசிரங்கா தேசிய பூங்காவினுடைய 100 ஆண்டு விழாவில் கர்சன் பிரபுவினுடைய குடும்பத்தினர் இதில் அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பு.

வேலன் படத்திலிருந்து முகன் ராவ் சிவாங்கி கிருஷ்ணகுமார் குரலில் ஒலித்த பாடல் அது. நேரம் 7:51:22. நேர்களே, நினைவூட்டுகிறோம், பகல் 12 மணிக்கு சந்தோஷம் நமக்குள்ளே நாடகம் எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்னம் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நாடகத்துறையின் பயணங்கள் என்னும் தலைப்பில் வேல்வெளி சிவக்கொழுந்து அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே சிந்து அவர்கள். இன்று மாலை 5 மணிக்கு வானுவில் என்ற தலைப்பில் பொன்மாலை பொழுது கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்களுடன் நீ

நேரடி நிகழ்ச்சியினை கேட்கலாம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம் இன்று மாலை 6:20-7 மணி வரையிலும், 7:02-7:15 மணி வரையிலும், 7:25-8 மணி வரையிலும் கேட்கலாம் நேயர்களே. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் இன்று இரவு 9:15 9:30-11 மணி வரை தேன் சிந்த தேவானம் கேட்க மறவாதீர் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நகருலாவில் ரொம்ப சிறப்புக்குரிய மிக பெரிய வனவிலங்கு சரணாலயம் காசிரங்கா, அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய மாவட்டம் அப்படின்னாலும், ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்களை காண முடிகிற அந்த அற்புத சரணாலயம் தவிர்த்து இந்த ஊரில் பெரிய அளவில் குடியிருப்புகளோ கடைக்கண்ணிகளோ கிடையாது. உலகளாவிய இயற்கை ஆர்வலர்களை கவரும் சுற்றுலா தலம் என்பதனால பல்வேறு தரங்களில் நிறைய தங்கும் விடுதிகளும் இங்கே இருக்குது. சுற்றுலா காலத்தில் குளியல் அறைகளோடு கூடிய அறைகளும் வாடகைக்கு இங்கே கிடைக்கும். 1985 இந்த பூங்கா உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இல்லையா. அக்டோபர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் காண்டா மிருகங்கள் அடர்ந்த உள் வனங்களில் இருந்து ஓரளவு வெளிப்பக்கமாக வரும். இந்த சமயத்தில் தான் சுற்றுலாவும் சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதோட மழைக்காலமும் இங்கே அந்த சமயத்தில் முடிந்து இருக்கிறதுனால வனத்துறையில் போவதற்கான பாதைகள் சேறு சகதி அப்படின்னு வழுக்கல்கள் இல்லாமல் இருக்கும். மழைக்காலம்னா கண்டிப்பாக காட்டுக்குள்ளே பயணிக்க முடியாது. இங்கு யானை திருவிழா நடைபெறுது. சரி, நகர உலாவில் தேசிய பூங்கா காசிரங்கா ஒற்றக்கொம்பு காண்டாமிருகம் உள்ள பகுதியை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றொரு நகர உலாவில் எந்த தேசிய பூங்கா காத்திருக்கலாமே

வாலு படத்திலிருந்து எஸ் தமன் குரலில் ஒலித்த இந்த பாடலோடு இன்றைய நகருலா நிறைவு பெறுகிறது. பாடலோடும் மனதோடும் இணைந்து காற்றலையை சுவாசிப்போம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக மேற்கு வங்கம் சென்றுள்ளார். இன்று காலை சிலிகுரியில் அமைந்துள்ள சசாஸ்திரா சீமா பல் தலைமையகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமையின் பொறுப்பின் கீழ் பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதிக்காத பொறுப்பான சுற்றுலாவை ஊக்குவித்தல், தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவை சுற்றுலாத்துறையில் பயன்படுத்துதல், சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன. நீட், ஜேஇஇ மெயின், யுஜிசி நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை தெரிவிக்கும் நடைமுறை நியாயமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. விடைக்குறிப்பு மீது ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் 200 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் தேவையற்ற மற்றும் ஆதாரமற்ற ஆட்சேபனைகளை தவிர்ப்பதற்காகவே இக்கட்டணம் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விளையனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை ஜிஎன் பாளையம், நடராஜன் நகர், எழில் நகர், அருமார்த்தபுரம், மூலக்குளம், ஜேஜே நகர், கம்பன் நகர், தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை நேரம் 8:02. தகவல் தளம். தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கக்கூடிய நமக்குள்ள இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோன்ற ஒரு உத்வேகத்தோட நீங்க வானொலி முன்னாடி காத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. ஆனா தகவல் அப்படின்னாலே அதுல ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு. அதாவது நம்ம ஒரு கடைக்கு போகணும், ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னும் பொழுது முதல்ல எதை தேடுவோம்? நம்ம

பொருள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பை, துணிப்பையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்டப்பையோ நம்ம வந்து தேடுவோம். அதுக்கு அடுத்ததாக வாங்கக்கூடிய பொருளுக்கு விலை கொடுக்கணும் இல்லையா, அதற்கான பணங்களை பர்ஸில் எடுத்து வைப்போம். இந்த ரெண்டும் ஒரு பொருள் வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போல்லாம் அப்படி இருக்கா, கைபேசி எடுத்துட்டு அழகாக வீர நட போட்டுட்டு போயிட்டே இருக்கும், கையில் துணிப்பை கூட கிடையாது. நேயர்கள், இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்ம வண்டியில் ஏதாவது ஒரு பையை நம்ம அதில் வச்சுருக்கக்கூடிய அளவுக்கு எங்கே திரும்பினாலும் இப்போ இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த விஷயம் இது சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால இதுவும் ஒரு வகையில் நமக்கு பயனுடையதாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். முக்கியமாக ஒரு பொருள் நம்ம வாங்கியாச்சு அப்படின்னா அதற்கு தேவையான பணமோ இல்லை சில்லறைகளோ நம்ம தர வேண்டி இருக்கு. அப்போ சரியான தொகை தரலன்னும் போது வாணிபம் செய்யக்கூடியவங்களுக்கும் ஒரு முகசுளிப்பு, அதை வாங்கிக்கிட்டு தர்ம சங்கடத்தில் முழிக்கிற நம்ம ஒரு பக்கம், இப்படி இருக்கிறதெல்லாம் உடைக்கிறதுக்கு சில விஷயங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கைபேசியில் ஒரு பொருளை நம்ம வாங்கியாச்சுன்னா அதற்குண்டான விலையை சில்லறை முதக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸ்கேன் பண்ணி நம்ம அந்த இடத்துல பணம் செலுத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இது பல வகையில் நன்மைகள் நமக்கு தருது அப்படின்னாலும் சில சங்கடங்களையும் தருது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சொல்லும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எந்த பொருளை பற்றி இன்றைக்கி தகவல் தளத்தில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடலை கேளுங்க. இதனுடைய விஷயங்களை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் தகவல் தளத்தில்.

செயின்ட் ரோல்டன் குரலில் ஒலித்தது லபர் பந்து படத்திலிருந்து. இன்னைக்கு தகவல் தளத்தில் பார்கோடு, அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பார்கோடுகளை பார்க்கும்போது இது என்ன கோடு கோடாக இருக்குது, என்னென்னவோ வளைவு நெளிவெல்லாம் இருக்குது, இது என்னன்னே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு பார்வை, நம்மளுடைய பார்வைக்கு அப்படி இருக்கும். ஆனால் நிஜத்தில் அதில் சில வடிவங்களை கொடுத்துருக்காங்க, அது அந்த பொருளுக்கு உண்டான விவரங்கள் அடங்கிய பட்டியல் அப்படின்னும் ஷார்ட்டாக சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அதை பற்றி தான் தகவல் தளத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பார்கோடு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பொருள்களின் மீது அது பற்றிய சில தகவல்களை காண்பிக்கும் ஒளியியல் பொறியியலை படிக்கப்படக்கூடிய தரவை குறியீடு அப்படின்னு சொல்லப்படுது. அவை சதுரங்கள், புள்ளிகள், அறுகோணங்கள் போன்ற உருவ படிமங்கள் மற்றும் அதாவது 2D இரு பரிமாணங்களில் அணி குறியீடுகள்லையும் அல்லது குறியியல் அப்படின்னும் அழைக்கப்படும் படங்களோட 2D அதாவது 2D அமைப்புகளில் துண்டுகளுக்கு பதிலாக குறியீடுகளை பயன்படுத்தும் பொழுது அவை பொதுவாக பார்கோடு அப்படின்னு குறிப்பிடப்படுது. பார்கோடுகளை பார்கோடு படிப்பினை அதாவது பார்கோடு ரீடர் அப்படின்னு அழைக்கப்படும் ஒளியியல் ஸ்கேனர்கள் அல்லது சிறப்பு மென்பொருளால் உருவத்தை ஸ்கேன் செய்வதன் மூலமாக அதை நம்ம படிக்க முடியும். நேரடியாக பார்க்கும்பொழுது அதனுடைய வடிவங்களை வச்சு நம்ம அதை வந்து ஊகிக்க முடியாது. அதனுடைய ஸ்கேனர் மூலயமா, மென்பொருளால் உருவாகி இருக்கக்கூடிய ஸ்கேனர்கள் மூலயமா பார்க்கும்பொழுது, ஒளியியல் ஸ்கேனர்கள் மூலயமா நம்ம பார்க்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய விவரங்களையும் அதில் இருக்கக்கூடிய பொருளினுடைய ஒரு குறிப்பிட்ட பொருளினுடைய விலையிலிருந்து அது எங்கே உற்பத்தி ஆகப்படும் அதை பற்றிய சில தகவல்களை அதில் முழுசாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். பபுள்கம் தான் முதல் முதல்ல பார்கோடு அச்சிடப்பட்டு வெளிவந்த பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. பார்கோடுகளில் முதல் பயன்பாடு ரயில் பாதை வண்டிகளில் விவர குறிப்பை குறிவதற்காக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல்ல பார்கோடு எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா, ரயிலில் பயணிக்கக்கூடிய அந்த வண்டிகளில் விவரங்கள் குறிப்புகளை அதில் குறியிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவை தானியங்கி சிறப்பங்காடி வெளியேறும் அமைகளில் பயன்படுத்தப்படும் வரை வணிக ரீதியாக வெற்றி பெறலை. இப்போ நம்ம தானியங்கி சிறப்பங்காடியில் நிறையா இருக்குது, அங்கே போனோம்னா இதை ஸ்கேன் பண்ணாலே அது சம்பந்தமான பொருள்கள் நம்ம கைக்கும் வந்திருக்கும், அதுக்கு உண்டான பணமும் அதில் பெறப்படுகிறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த ரயில் பாதை வண்டிகளுக்காக உருவாக்கப்பட்ட குறிப்பு குறியீடுகளுக்கு பயன்படுத்த வந்துச்சு. ஆனால் அது வணிக ரீதியில் வெற்றி பெறலை. ஆனால் தற்போது கிட்டத்தட்ட உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த பார்கோடு என்கின்ற QR கோடு இருக்கு இல்லைங்களா. இதுதான் இப்போ ஒரு பொருள்களை பார்க்கும்போதும் சரி, ஒரு கடையில் போய் நீங்கள் ஒரு விவரங்களை தெரிஞ்சுக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் செலுத்தும் போதும் QR கோடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கைபேசி மூலயமா அந்த ஸ்கேனர் பண்ணுவோம் இல்லைங்களா. இதனுடைய விளக்கங்கள் தான் இன்றைக்கி நம்ம தகவல் தளத்தில் தெரிஞ்சிருக்க போகிறோம்.

சீதாராமன் படத்திலிருந்து ஹரிச்சரன் சிந்தூரி விஷால் குரலில் ஒலித்த பாடல் அது. தொடர்ந்து தகவல் தளத்தை தெரிஞ்சுக்கலாம். காலை 8:30 மணி முதல் இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: meaning predominantly rocky. The planet has been informally dubbed as Mega-Earth, a rare category of exceptionally massive and dense rocky worlds. And now, for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Pramod. Amit Shah slams Congress Working Committee's decision on two stanza Vande Mataram, reports Indian Express. Shah targets Congress on Vande Mataram, headlines The Pioneer. Almost all newspapers carry the story of former MP Sajjan Kumar passing away at a city hospital. The Hindustan Times says 42 years after anti-Sikh riots, Sajjan Kumar dies serving life term. And finally, a story in the Tribune says that Gandhi's 688 handwritten notes to freedom fighter Anand Hingorani has fetched a record 16.2 crores in action. And with that, it's back to you, Pramod.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi chairs third high-level meeting with secretaries to Government of India, urges to break silos and adopt long-term vision for country's future. Union Home Minister Amit Shah criticizes Congress Working Committee's decision to sit.
2: Akashvani se pesh hai khabar.
3: Akashvani. Puducherry Vanoliyin mudanmai alvarasaidha. Neram 8 mani 30 nimidam. தகவல் தளம் தொடர்கிறது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பார்கோடு கியூஆர் கோடை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பார்கோடு எப்படி உருவாச்சு அதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாம். 1948 அமெரிக்காவை சேர்ந்த பட்டப்படிப்பு மாணவர் இருவர்கள் யாராருன்னா பார்னர்ட் சில்வர், பெர்னார்ட் சில்வர், நார்மன் ஜோசப் உட்லேண்ட் அப்படின்ற ரெண்டு பேர் இணைந்து முதல் முதல்ல பார்கோடை உருவாக்குனாங்க. கடற்கரை மணலில் புள்ளியை விரிவாக்கி இறங்கு முகமாக கோடுகளை உருவாக்கி அவற்றினுள் வெளியே குறுகலான வரிகள் மற்றும் அகண்ட வரிகளை உருவாக்கிய பொழுது முதல் முதல்ல பார்கோடு வடிவம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. அதனை படிப்பதற்காக திரைப்படங்களில் பயன்படுத்தப்படும் ஒளியியல் சவுண்ட் ட்ராக்லேருந்து தொழில்நுட்பத்தை பின்பற்றினாங்க. சரி, ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டாங்க, அதை ஸ்கேன் பண்ணணும், ஏதோ ஒன்று செஞ்சால் தான் அது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு என்ன மெத்தடுன்னும் பொழுது திரைப்படங்களில் பயன்படுத்தப்படும் ஒளியியல் சவுண்ட் ட்ராக்ல இருந்து அந்த தொழில்நுட்பத்தை பின்பற்றிருக்காங்க. 1949 உட்லண்ட் மற்றும் சில்வர் இருவரும் இதற்கான காப்புரிமை பெற குறியை படிப்பதற்கு தேவைப்படும் இயந்திர முறை மற்றும் மின்னணுவியல் அமைப்புகளை விளக்கி 1952 அக்டோபர் 7 அமெரிக்கா இதுக்கு காப்புரிமை வழங்கப்பட்டது. பார்கோட் பயன்பாடு ரயில் பயணச்சீட்டுக்கான கட்டணம் துரிதமாக ஸ்கேன் செய்வதற்கும் அமெரிக்க தபால் அலுவலகம் அவர்களது இடங்களில் இருந்து சரக்கு வண்டிகள் நுழைவது மற்றும் வெளியேறுவதை கண்காணிப்பதற்காக தேவைப்பட்டது. முத முதல்ல அமெரிக்காவில் இதற்கான ஒரு குறியீடுகளை பயன்படுத்தும் பொழுது தபால் அலுவலகத்தில் இருந்து ஒரு பொருள் சரக்கு வண்டியில் ஒரு இடத்துலேருந்து வெளியேறுவதும் நுழைவதும் கண்காணிப்பதற்காக இது தேவைப்பட்டுச்சு. ரயிலினுடைய பயணச்சீட்டிற்கான கட்டணத்தை துரிதமாக ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த பார்கோடு வந்து அவங்களுக்கு பயன்பட்டது. ஒவ்வொரு காலகட்டங்களில் அதனுடைய தேவைக்கேற்ப படிப்படியாக குறியீடுகள் பல பரிணாம வளர்ச்சியில் உருவாகி தற்போது பார்கோட் ஸ்கேன் முறை சில்லறை விற்பனையாளர்கள் வரை வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடைகளில் பார்கோடு ஸ்கேனில் நன்மைகளை ஏற்க மறுக்க காலங்களை கடந்து மளிகை கடைகளில் விற்பனை செய்ய ஏதுவாகவும் சந்தையினுடைய பங்கு அதிகரிக்க செய்யவும் இந்த பார்கோடு உலகளவில் அறிமுகம் தொடர்ந்துக்கிட்டே வந்துகிட்ருக்கு. அதாவது விற்பனை பண்ணக்கூடிய சில்லறை வியாபாரிகள் வரை கடைகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உடனே அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நேர விரயங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காகவும் சந்தையினுடைய பங்கு அதிகரிக்கிறதுக்காகவும் வியாபாரத்துணமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பார்கோடு ஸ்கேன் மிஷின்.

கேட்ட பாடல் தசரா படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன், சந்தோஷ் ஹரிஹரன், மீனாட்சி குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு தகவல் தளத்தில் பார்கோடை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். சரி, அது எந்த வகையிலெல்லாம் பயன்படுது? மளிகை கடை, பல்பொருள் அங்காடிகளில் திரளாக வணிக பொருட்களை விற்பனை செய்பவர்களிடம் இருந்து வாங்கப்படும் ஒவ்வொரு பொருளிலும் யூபிசி பார்கோடு இடம்பெற்றிருக்கும். இது அதிக அளவிலான பொருட்களை கண்காணிப்பதற்கு உதவுகின்றது.

ஏன்னா அந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குன்ற வரைக்கும், அது வெளியில் போகாமல் பாதுகாக்கிற வரைக்கும் அந்த பொருள் பாதுகாக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகின்றது. வாங்குபவர்கள் சிறப்பு விற்பனை சலுகைகள், அதாவது நம்ம வாங்கும் பொழுது ஒரு பொருளுக்கு சலுகைகள், விற்பனை சலுகைகள் தருவாங்க. என்னென்னா கூப்பன் கொடுக்கறது, பொருள் தள்ளுபடி பண்ணுறது, சிறப்பு சந்தைப்படுத்துதல், இந்த சலுகைகள்லாம் அவங்களுடைய பதிவின் பொழுது கொடுத்திருக்கும் முகவரி அல்லது மின்னஞ்சல் முகவரியின் மூலமாக அதை அவங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நோயாளிகளை அடையாளம் காணுவதற்கு இந்த பார்கோடுகளை பயன்படுத்தும் பொழுது அவை மருத்துவ சிகிச்சை வரலாறு, ஒவ்வாமை, எச்சரிக்கைகள்லாம் என்னென்ன மற்றும் பிற வாழ்வாதார மருத்துவ தகவல்கள் உள்ளிட்ட நோயாளியினுடைய இன்றியமையாத தகவல்களை உடனடியாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பணியாற்றுபவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இது உதவுது. இப்படி பல வகையில் இந்த பார்கோடுகள் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. பெரிய பல்பொருள் அங்காடியில் பொருள்கள் விற்பனை செய்வதற்காகவும், வாங்குபவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருந்தால் அந்த சலுகைகள் மின்னஞ்சல் மூலமாகவோ முகவரி மூலமாகவோ தெரிவிப்பதற்காகவும், நோயாளிகளுடைய முழு விவரங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த பார்கோடு தேவைப்படுது. இன்னும் நிறைய அரிய தகவல்கள் இருக்குது, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இனி ஒரு விளம்பரம்.

சபாநாயகன் படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ், சஞ்சனா கல்மாஞ்சு குரலில் ஒழித்த பாடல். அது நேரம் 8:45. இனி வேலைவாய்ப்பு செய்திகள். தேசிய வங்கிகளில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவில் உத்தரப்பிரதேசம் 1713, கர்நாடகா 1414, மகாராஷ்டிரா 1051, மேற்கு வங்கம் 946, தமிழ்நாடு 675 இடங்கள் உட்பட 11403 காலியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு. வயது 21/8/2026 20-28 இருக்க வேண்டும். பிரிமினரி மெயின் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று. மேலும் ibps.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதி 9, HR 4, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் 4, பாதுகாப்பு 3, IT 2, மொத்தம் 22 உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ, BE, MBA, CA. வயது வரம்பு 18-30, 18-35. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில். விவரங்கள் sbmcal.con என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹1000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹200. கடைசி நாள் இம்மாதம் 24 தேதியாகும். ரசாயன நிறுவனத்தில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி வேலை. ராஷ்டிரிய ரசாயனம் உர நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பிரிவில் கெமிக்கல் 32, எலக்ட்ரிக்கல் 10, நிதி 10, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 9, பாய்லர் 6, IT 5 உட்பட மொத்தம் 94 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC, CA, MBA. வயது வரம்பு 1/2/2026 18-27. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க ஆன்லைனில் rcfitd.com என்பதாகும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 24 தேதி. விண்ணப்ப கட்டணம் ₹1000. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. மின் நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. தேசிய அனல் மின் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. துணை மேனேஜர் பிரிவில் மெக்கானிக்கல் 55, எலக்ட்ரிக்கல் 40, கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் 40 என மொத்தம் 135 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி BE, BTEC. வயது வரம்பு 26/8/2026, 18-55 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்க ஆன்லைனில் career.ntpc.co.in என்பதாகும். விண்ணப்ப கட்டணம் ₹500. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 28 தேதி கடைசி நாளாகும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

செட் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது சைரன் படத்திலிருந்து. இன்னைக்கு தகவல் தளத்தில் பார்கோடுகளை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். அதனுடைய பயன்கள், ஆவண மேலாண்மை கருவிகள் ஆவணங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் அட்டவணைப்படுத்துதல் போன்றவற்றிற்கு உதவுவதற்காக இந்த பார்கோடிற்கான தாள்கள் மூலமாக அனுமதிக்கப்படுகின்றது. அவை தொகுதி ஸ்கேனில் பயன்பாடுகளில் படிமணமாக்கப்படுகின்றது. வாடகை கார்கள், விமான பயணப்பெட்டி, அணுக்கரு கழிவு, அஞ்சல் மற்றும் பொட்டலங்கள் உள்ளிட்ட பொருட்கள் நகர்வை கண்காணிப்பதற்காகவும் இந்த பார்கோடுகள் பயன்படுத்தப்படுகின்றது. சமீபத்தில் ஆய்வுகளில் பூச்சிகளினுடைய இனச்சேர்க்கை பழக்கங்களை கண்காணிப்பதற்காகவும் தனிப்பட்ட தேனீக்களின் நுண்ணிய பார்கோடுகளை வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அனுமதி சீட்டுகள் பார்கோடுகளை கொண்டிருக்கலாம். விளையாட்டு அரங்கங்கள், திரையரங்கங்கள், நாடக அரங்குகள், திறந்தவெளி கட்டண மைதானங்கள், அதாவது சர்க்கஸ் கண்காட்சி முதலிய நடக்கும் இடங்கள், இந்த இடம் மட்டும் இல்லாமல் போக்குவரத்து மற்றும் பல இடங்களில் சீட்டுகளை வைத்திருப்பவர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பு பார்கோடுகளை செல்லத்தக்கதாக அதை பயன்படுத்தப்படுகின்றது.

மாணவன் படத்துல இருந்து பிரதீப் குமார் குரலில் ஒலித்த பாடல் அது. இன்னைக்கு பார்கோடை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். பார்கோடுகள்ல பல வகை இருக்கு, வடிவங்கள் வேறாக இருந்தாலும் பயன்பாடு ஒன்றுதான். பல்வேறு அகலங்களை கொண்ட கரும் பட்டைகள் போன்ற குறியீடு பார்கோட். இது பொருளினுடைய விலை, தயாரிப்பு எண் மற்றும் விவரங்களை கணினி மூலம் எளிமையாக படிக்க உதவுது. பார்கோடு எந்த பொருளின் பயன்பாட்டிலும் இடம்பெறுகின்றது. அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாகிவிட்ட இந்த பார்கோடு கியூஆர் கோட் தகவல்களை தெரிந்து கொண்டோ, கருப்பு மற்றும் வெள்ளை நிற வரிகளால் ஆன பார்கோடு ஒளி ஸ்கேனர்கள் மூலமாக இதை எளிதாக படிக்கலாம் என்பதையும், பொருட்களினுடைய இருப்பு ஸ்டாக்கு கணக்கிட இது உதவும் என்பதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாதாரண பார்கோடு நேர்கோடாக வரிகளில் கொண்டது, கியூஆர் கோட் அப்படின்றது கட்டங்கள் நிறைந்த இரு பரிணாம அதாவது 2D குறியீடு கொண்ட மொபைல் கேமரா மூலம் ஸ்கேன் செய்ய முடியும். நம்ம பார்வையில் அடிக்கடி படும் இந்த பார்கோடு கியூஆர் கோடுகளை பற்றிய தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு சந்திக்கிற மற்றொரு நாளில்.

0: டியூட் படத்திலிருந்து சாய் அபியன்கர் ஜோனிட்டா காந்தி குரலில் ஒழித்த இந்த பாடலோடு தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். முதலில் தத்வமரிய தரமா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ரீதி கவுளை ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி சரவண பவா சமயமிதிரா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, பசுபதி பிரியா ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:25 45 அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியம்பாக்கம் பி எம் கணபதி அவர்கள் தவில். இனி நாஜீவதார என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பிலஹரி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 9:55. அரங்கிசையில் நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய தில்லானா ராகம் மாண்டு ஆதிதாளம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கன் ஸ்னேக் என அழைக்கப்படும் சிலிகுரி வழித்தடம் தொடர்பாக நடைபெறும் 2 கூட்டங்களில் இன்று பங்கேற்கிறார். மேலும் கவாக்காளி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரதிய நியாய சங்கீதா தொடர்பான கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைக்கிறார். லடாக்கில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதை வரவேற்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதன் மூலம் லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சட்ட சேவைகள் எளிதில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் லடாக்கின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் அரசியல் அமைப்பு ரீதியிலான பாதுகாப்பையும் உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பாக மீண்டும் அறிவித்து அதன் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. நீட், ஜேஇஇ மெயின், யுஜிசி நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் விடைக்குறிப்பு மீதான ஆட்சேபனை தெரிவிக்கும் நடைமுறை நியாயமான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. விடைக்குறிப்பு மீது ஆட்சேபனை தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் 200 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தேவையற்ற மற்றும் ஆதாரமற்ற ஆட்சேபனைகளை தவிர்ப்பதற்காகவே இக்கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருமான மறைந்த கல்யாண் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். நெதர்லாந்தின் ஆம்ஸ்டன் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் டி பிரிவில் நேற்று நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிக்கு இடையிலான லீக் ஆட்டம் சமனில் முடிந்தது. இதையடுத்து இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கான 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
0: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலுவலரசை இது. நேரம் 10:02. இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களை உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க அழைக்க முகநூல் வழியாக உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து அழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், இடம்பெற்ற திரைப்படம் இதை பதிவு பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைக்கி கேட்டாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நேயர்கள் நிறைய பேர் பாடல்களை கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நீங்கள் பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒளிபரப்புறதுல சில தாமதங்கள் இருக்குது. புது நேயர்களாக வர்றவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலான்ற ஒரு நோக்கத்துக்காக தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு மட்டும் பாடலாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுடைய பாடல்கள், விருப்ப பாடல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தர்மபுரத்திலேருந்து துரைராஜ் அப்படின்ற நேயர் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பவானி படத்துலேருந்து அவருக்கான விருப்ப பாடலை கொடுக்கலாம். ஆனால் உங்களுடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக இடம்பெறும். பாடல்களை கேட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள்.

நீர்களை இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் காட்டூரிலிருந்து எஸ் சிவகுமார் என்ற நேயர் விரும்பி பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தினரோட பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பிரியா படத்திலிருந்து அவங்களுக்காக பாடல் வருது.

நேரம் 10:14 நேர்களை இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயரொருப்பும். உங்களுடைய விருப்ப பாடல்களில் நிறைய பேர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம புது நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா நேற்று கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி உடனே கிடைக்கணும் அப்படின்றது, கொஞ்சம் அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கலான்ற ஒரு சின்ன ஒரு அனுசரணையோடு அடுத்த நேயரை நம்ம பார்க்கலாம். வேட்டவாளத்துலேருந்து குமார் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. பேர் சொல்லும் பிள்ளை படத்துலேருந்து விளக்கேத்த அவருக்காக பாடலை கேட்கலாம்.

வந்துக்கிட்டே இருக்கும். நேர்களும் புது புது பாடல்களை அழகாக பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பாடல் வருது நாளை நமதே படத்திலிருந்து.

நேரம் 10:24:43. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அந்த வகையில் அடுத்ததாக சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ் என்ற நேயர் மனிதன் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவர்களுக்காக பாடல் வருது.

நேரம் 10:29:44 நொடி. இது கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜமுதீன் கேட்டிருக்காங்க. அவருடைய பிரதர் ஷாகுல் அமித் ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்தும் சொல்லியிருக்காங்க. அந்த நேயர்களுக்காக பாடலை கொடுத்துடலாம். ஆடுபுலி ஆட்டம் படுத்து.

அடுத்த பாடல் சென்னையிலிருந்து சிவராமன் நாகராஜன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ஆசைகள் படத்திலிருந்து. நேரம் 10:33:32.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இது கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருநெல்வேலியிலிருந்து வீரவன் நல்லூர் கருணாநிதி. இவர் கேட்டிருக்கும் பாடல் புதிய வார்ப்புகள் படத்திலிருந்து.

அடுத்த நேயர் விருதுநகர்லேருந்து ராஜபாளையம் முத்துகிருஷ்ணன். இந்த நேயர் விரும்பி கேட்டிருப்பது 5 லட்சம் படத்திலிருந்து ஆசைப்பட்டது.

இது கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பத்தலல். அடுத்ததாக சென்னை கோவிலிருந்து சூரியமூர்த்தி வாழ்க்கை படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காரு.

இதை கேட்டாலும் இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் இன்னும் நிறைய நேயர்கள் பாடல்களை கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நாளைக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு அவங்களோட பெயரை வாசிச்சிடலாமா? கோவை புதூர்லேருந்து சிவசுப்பிரமணியம், கொழுமங்கொண்டாலேருந்து ராமகிருஷ்ணன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், நன்னிலம் நாராயணன், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியம், பொன்னியம்மேடு வண்ணை கணேசன், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, மதுரா கொளத்தூர் பாலு, புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து இது பண்ணியிருக்காங்க. கடலூர் சுரேஷ், இந்த நேயர்களுக்காக ஒரு பாடலை கொடுத்துடலாம். நிச்சயமாக நாளைக்கு உங்களுக்கான பாடல் வருன்ற நம்பிக்கையோடு.

இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி
2: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முன்னுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: நேர்களே, கடந்த மாதம் 31ஆம் தேதி கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் கவிஞர் யாழினி முன்னுசாமி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை தற்போது கேட்கலாம். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இது. அதை பற்றி நான் சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒன்று கூகுள் மேப்பில் பார்ப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிற இடமா இருந்தால் நம்மளுக்கு எது குறுகிய வழியோ அதுதான் போவோம். சந்து பொந்து எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடுவோம், அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் பெண்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பான இடமா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு, பாதுகாப்பான ஒரு மிக நீண்ட தூரமாக போகிற ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். குறுகிய பாதை சில இது பாதுகாப்பு இல்லைனால ஆண்கள் கவலைப்படுறதும் நம்ம பாட்டு போயிடுவோம். குறுகிய பாதை தான் போடுவோம், ஒரு சைக்கிள் விளையாட இருந்தால் போதும் நம்ம போயிடுவோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, அவங்க ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக போகணும்னு நினைக்கும் போது அது வந்து இதை விட 3 மடங்கு பெரிய ஒரு நீண்ட தூரமாக இருந்தாலும் அப்படி தான் போகிறாங்களாம். அப்போது இந்த சமூக கட்டமைப்பு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இங்கேன்னு கிடையாது, வெளிநாட்டில் இப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஊர்லேயும் அது இருக்க தான் செய்யுது. நம்ம உள்ளதை உள்ளபடி பேசி விடுவோம், சரிங்களா? அப்போது இந்த பெண் பற்றிய கட்டமைப்பு புனைக்கதைகளில் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? நான் சொன்னால் அப்போ ஒரு பெண்ணுனாலே பாலியல் ரீதியாக தான் அணுகிறாங்க, அவள் உடம்பு தான் வந்து அந்த கதைக்கான தேவையாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு ஆண் வாழ்க்கையில் இழக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சொத்து இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், அவனுடைய நற்பெயரை இழக்கலாம், இப்படி 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவன் உடம்பை வைத்து அவனை யாரும் வந்து கேள்வி கேட்கறதில்ல. ஆனால் பெண்ணுன்னு வரும்போது உடம்பு தான் முதல் கேள்வியாக முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு புனைக்கதைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்?
4: வேல்வித்தியின் ஒரு நாவல், எம்வி வெங்கட்ராமன் எழுதினாரு. நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்துல சௌராஷ்டிரர்கள் நெசவு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பேசுற ஒரு புதினம் தான் அந்த வேல்வித்திங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இயல்பா நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுன்னா ஒரு ஆணுடைய பார்வையில இப்போ கணவனை இழந்துட்டாலும் கைமண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு போயிடணும், அந்த விதவை குளத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அடுத்த திருமணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆணுடைய பார்வை. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இவருடைய நாவல் அம்மா வந்தாலே அப்போவே இருக்கிற விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது திருமணம் தாண்டிய ஒரு உறவா அப்படின்ற இல்லையா, அது வந்து கணவன் இருக்கும் பொழுது போகிறாங்க. அந்த வேல்வித்தையில் இன்னொரு நாவல்லையும் அதுதான், அந்த பள்ளிக்கொண்டபுரத்துலையும் அப்படி தான் நடக்குது. கணவன் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு போகிறாங்க. ஆனால் இந்த நாவலில் பார்த்தோம்னாக்கா ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு 22 வயசில் கணவன் இறந்துடுவார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அவருடைய தோழியுடைய கணவனை கூட அவங்களோட உறவு ஏற்படுது, காதல் வந்து ஏற்படுது. இப்போ அந்த விஷயத்தை வந்து இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் அப்படி பார்க்காம அந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பார். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்கா கௌசலை, அந்த வேல்வித்தியினுடைய கதையில் வர்ற கதாநாயகி பேர் கௌசலை, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க. கணவன்னா மனைவி தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அது மாதிரி என்கிற ஒரு சென்சிட்டிவான ஒன்று பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தோழி பார்த்தோம்னாக்கா கணவன் இறந்துடுவாங்க, ஆனால் உடம்புல காமம் இருக்குது, அதை தனித்து கொள்வதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவள் தோழியுடைய கணவனை தான் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது இவங்களுடைய உறவு தெரிய வரும்பொழுதும் அவருடைய தோழி கௌசல்ல வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க வந்து 3 மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க அந்த பெண்ணு. அப்போ அதையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தையோட கணவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளுடைய தோழி நம்பி தான் அவளை நம்ம வீட்டுக்குள்ள நட்பாக பழகிட்டு இருந்தோம், கணவனோட பழக வச்சோம், ஒரு பணம் தேவைப்படும் போது அவன் வந்து உதவி பண்ணுவான், அதை கிட்ட இவ அதை அனுமதிப்பான். அவன் கணவன் வந்து வாங்க மாட்டான், உன் தோழிகிட்டலாம் அவன் தேவையில்லை வாங்க வேண்டான்னு சொல்லுவான். அவள் மனைவி தான் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கடனை வாங்க வைப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணான்னா அவன் மனத்தில் ஒரு இறக்கத்தை உருவாக்கி தோழி இல்லாத நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போது என்னென்னாக்கா இதை வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமணம் செய்து வைக்கிற மாதிரியோ என்னவோ பண்ண வைக்கலாம். ஆனாலும் என்னென்ன நடைமுறை இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்காக அதை காட்டுகிற தன்மை வந்திருக்கு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தாண்டி மாதிரி யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா 20 வயது பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்கிற மாதிரி கூட அந்த ஆசிரியர் நினச்சிருந்தா ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இன்னும் ஒரு திருமணம் ஆனால் கூட ஒரு தொடர்பில் இருக்க மாதிரியான

0: ஒரு இது கட்டமைப்பு பண்ணதுனால அது நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி தான் தண்ணீர்லையும் அப்படி தான், ஒரு ஆணால் பழிவாங்கப்பட்டு அவள் வந்து மறு திருமணம் செய்து கொள்ளாமே இருப்பான். இப்போ அது மாதிரி அப்போ வந்து ஆண்கள் வந்து அப்படி இருக்குமான்னு தெரியல. ஒரு ஆண் இணை இல்லாமல் இருந்தாக்கா அவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆண் எழுத்தாளர்களை செய்கிற வேலை நினைக்கிறேன் நான். இது ஒரு பெண் எழுத்தாளர்னா அதுக்கான மாற்று என்ன இருந்திருக்குமோ இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
1: அவங்க
0: அவனுடைய பார்வையை இருந்தால் அது வேற மாதிரி
1: வேற மாதிரி இருந்திருக்கலாம்.
0: ஆமாம், அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆணாதிக்க பார்வையாக கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இதெல்லாம் வந்து தோணுது.
1: நிச்சயமா அருமையா
0: சொன்ன. ஒரு ஆணுடைய பார்வையில பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அது மாதிரி இருநூத்தி இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளாமல் மறைமுகமும் ஒன்னா இன்னொரு உறவுல இருந்துக்கலாம்.
1: ஆமா, அதாவது பல விஷயங்கள் நம்ம பேசணும்னா நம்ம இது தாண்டி போது இருந்தாலும் வந்து ஆணுடைய பார்வையில் பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த கட்டமைப்பை மீறும் போது அது வந்து ஆணும் சரி இந்த சமூகமும் சரி பெண்களும், ஆண் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து கூட்டாக தண்டிக்கிறது தான் வந்து நியதியா இருக்கு.
0: இன்னொன்று இந்த கடலோர கிராமத்தின் கதை, இதில் இந்த இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதில் தோப்பில் முகமது இம்ரான் காலம் வந்து முதல் உலக போர் முடிந்த காலகட்டத்தில் நடந்தா சொல்லுவாங்க, இப்போ மாறி இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த இஸ்லாமிய பெண்களை அவங்களுடைய அனுமதியை கேட்காம வயதானவனுக்கும் வசதியாக இருந்தால் வயதானவனு கூட சின்ன பொண்ணுல திருமணம் பண்ணுறது, அது மாதிரி இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட வசதியான உடனே திருமணம் பண்ணுறது, பெண்ணுடைய விருப்பமே கேட்காம அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான்,
1: வேற ஒரு
0: நம்ம அதில் சந்தேகத்தோட பார்க்கலாம். தோப்பில் முகமது மூரானே ஒரு இஸ்லாமியராக இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து வெளிப்படையாக எழுதியிருப்பாரு. ஆனால் அதில் பார்த்தா அந்த பெண்கள் வந்து சரி இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுனால காலம் முழுக்க அங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லை, ஒரு மூணு கதாபாத்திரம்லாம் வரும். அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒருத்தர் வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு வருஷத்துலேயே இறந்து போயிடுவார். ஆனா அதுலயும் இதே மாதிரிதான், அப்போ சமூகத்துல அப்படி இருந்ததுன்னு தெரியல, இருந்திருக்கலாம் அவங்க கேட்ட அப்படி சொல்லலாம். வயதானவனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துல இறந்து போயிடுவாங்க, அப்புறம் காலம் முழுக்க அந்த பெண்ணு வந்து விதவையாகவே இருப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை வந்து உருவாக்கும், அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த குழந்தை அவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். என்னன்னா உளவியல் வந்து அங்க இருக்கு, பெண்கள் வந்து மாதமா இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பெண்ணை வயதான திருமணம் பண்ணிட்டாங்க, அவனுக்கு கர்ப்பமாகறாங்க, அப்போ அந்த ஒரு குழப்பம் வந்துருக்கும் இல்லையா, ஒரு வயசானவன் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால பிறக்கிற குழந்தை வந்து மன வளர்ச்சியை குன்றிய குழந்தையை பிறக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த இவர் வந்து காட்டியிருப்பார். அப்போ வந்து ஆண்களால் உருவாக்கப்படுற கட்டமைக்கப்படுற அந்த பெண்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கடுத்த தலைமுறையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியாக அதில் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இதில். அதில் இன்னொரு ஆயிசா என்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணா பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமயே கொஞ்சம் மனம் நலம் பாதித்து இருக்கிற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. ஒரே மாசத்துல அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுவான், வீட்டுல வந்து காலம் முழுக்க அமைதியாவே இருப்பான். அவங்க அத்தை பையன் ஏற்கனவே சொன்னமில்லை, வயதானவன் திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் மனநலம் குன்றிருக்கிற பையன், அவங்க அத்தை பையன் தான் அதை வீட்டுலயே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல காதல் வருது ஆயிசான்ங்கிற பெண்ணுக்கு. ஒரு மாதத்திலேயே அவ திரும்ப வந்துட்டான், தனக்கு திருமணம் பண்ணவன் மனநலம் குன்றிருக்கிறான்றதுனால வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறான். இங்கேயே வந்தா இவன் எல்லா வேலையும் செய்வான், ஆனா கொஞ்சம் மந்த புத்தின்னு சொல்லுவாங்க, மனநலம் குன்றியும் கிடையாது ஆனா மந்த புத்தி உள்ளவன். அவனை திருமணம் செய்யலாம் அப்படின்னு அவனை கால் நிக்கிறாங்க, ஆனா அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானாக்கா இங்க இருந்தா நம்மளால முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போயிடுவான் அந்த பையன். இப்ப இந்த பெண் என்ன பண்றானாக்கா அப்பா காதல் ஏத்துக்க மாட்டாரு, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணவனா தற்கொலை வந்து பண்ணிப்பாங்க. வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அப்படி வந்து உருவாக்க மாட்டேன்றாங்க. அந்த வந்து போக்கு வந்து இருக்கு, யதார்த்தத்தில் அப்படிதான் இருக்கு, சமூகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னாலும் தெரியல. இது மாதிரியான பெண்களுடைய கட்டமைப்புல மேல் மட்டத்தில் இருக்கிற பெண்களாக இருந்தாக்கா டி ஜானகிராமன், நீல பத்மன் அப்படிங்களுடைய வர பெண்கள் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட வேற ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இள வயது பெண்கள் கூட திருமண வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு போக்கு தான் இந்த நாவல்களில் படைக்கப்பட்டிருக்கு.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆண் எழுத்தாளரின் பார்வையில் ஆணாதிக்க பார்வையில் எழுதுறதுனால பெண்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமலே வந்து இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு எதிர்ப்பை சம்பாதித்து கஷ்டப்பட்டவர்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் குறிப்பிட்ட வகையான கதைகளை தான் எழுதுவார் அப்படின்னு அவரை வந்து பாலியல் எழுத்தாளர் என்று முத்திரை குத்தி விடுவார்களோன்ற ஒரு பயமும் இருந்திருக்கு.
1: ஆமா, இல்லைன்னு நீங்க சொன்ன மாதிரி இப்ப அனைகிராமனு அவங்க சமூகத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றீங்க. அப்படி கூட அவங்களுக்கு எண்ணம் இருந்தா கூட இப்படி நம்ம கொஞ்சம் முற்போக்கா எழுதுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ரசூலுக்கு கவிதையில பேசினாரு சொல்லிட்டு அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லையா?
0: இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒருத்தர் ஜி நாகராஜன், அவரை நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டு சொல்லிட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஏன் எழுதுறேன்னு கேட்காதீங்க,
1: இப்படியும் இருக்கு
0: புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த மனநிலையோடவே நம்ம வந்து நவீன இலக்கியத்தையும் சரி எந்த இலக்கியத்தையும் அப்படியே அணுகுனாலே போதும்.
1: நீங்க ஜி நாகராஜனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. என்னக்கா, நீங்க இப்போத்திக்கு இந்த விலை மாதிரிகள் எல்லாம் விளிம்பு நிலையினர் சொல்றோம் இல்லையா, ஏன்னா அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கதாநாயகிகளை ஆக்கிதான் அவர் வந்து படிச்சிருப்பாரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா எழுதுறாங்க அதுல.
0: ஆனா
1: ஆரம்ப காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா
0: எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா நம்ம தாண்டி வந்துட்டோம். முன்னே தேர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அப்ப அது எழுதுனதுனாலே அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், மோசமான ஒரு முத்திரை குத்தப்பட்டார். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, அவர் படைப்புகள் கொஞ்சம் சிறிய அளவில் தான் உள்ளது. ஆனா அது எல்லாமே வந்து தொகுத்து புத்தகமா வெளிவந்திருக்கு, மக்கள் படிக்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய ஆசை.
1: நல்லா இருக்கும் அந்த குறைத்தி முடுக்க, நல்லா இருக்கும். நாளை மற்றும் ஒரு நாளை
0: நாளை மட்டும்
1: அந்த நாவல் சிறுகதைகளும் ஒன்றும் நல்லா இருக்கும். பாலியல் சார்ந்ததுன்னா இருக்கிற விஷயங்களை
0: ஓடிய கால்களும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை பத்தி சென்ற வருடம் சாகித்ய அகாடமி விருது வென்ற சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய நூல்ல வந்து
1: அந்த நூல்ல எழுதியிருப்பாருங்களா? ஓ சரி சரி.
0: தமிழ் இலக்கியம்
1: 50 ஆண்டு சிறுகதை,
0: 50 ஆண்டு சிறு தடங்கள் அப்படின்னு அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் நம்ம அது படிச்ச சிறுகதைகளை வந்து பல எழுத்தாளர்கள் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த பகுதியும் வர இருக்கு.
1: இப்ப இந்த பின்னவெடுத்து சொன்னீங்க, அதுலதான் அந்த விளிம்பு நிலையை பற்றி மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க.
0: கட்டமைக்கப்பட்டதை உடைச்சு போடுறது
1: அதான் சொல்ல. நீங்க ஜி நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே விளிம்பு
0: மையமாக்கப்படுவார்.
1: ஆமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த தன்மை புதுமைப்பித்தன் கூட கொஞ்சம் இருக்கும், ஆனா அவரே மீறி வந்து இவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி.
0: புதுமைப்பித்தன் வந்து ஒரு ரஷ்ய நாவல்கள் ரஷ்ய எழுத்துல இருந்து தன்னுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்திய தமிழ் சூழலுக்கு அது கொண்டு வந்து எழுதினாரு. அது ஒரு காலத்தில் அழியாத காவியங்கள். ஆனால் ஜி நாகராஜன் எழுதுனது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தளம். அவர் வந்து ஒரு பாதையை போட்டு
1: இல்ல அப்பவே
0: பாதையை போட்டு கொடுத்தார்.
1: அதாவது என்னன்னா அவங்க சூழல்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அப்ப அதனால இங்க அவங்களையும் மனிதாபிமான அணுகணும் அப்படின்ற விஷயம் இல்லையா?
0: ஆமா,
1: அதுதான் அதுல முக்கியமான விஷயம்.
0: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை எப்படியான மாத்துது. மனிதன் பிறவியிலே நல்லவனோ கெட்டவனோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு போற ஒரு அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு எழுத்தாளர். மகத்தானவனாவும் ஒரு பக்கம் இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பொன்மொழிகள்ல ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் முட்களில் விழுந்து நானே குருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற செல்லியோட வார்த்தைகளை அவர் வந்து இறுதி காலத்துல சொன்னார் அப்படின்றது பதியப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வின் முட்களில் விழுந்து நானே குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன். அதாவது அவரே போய் அவருடைய கஷ்டங்களை வந்து வர வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு. அவர் இறுதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவருடைய ஆன்மா பிரிந்தது. நிறைய அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலைமை.
1: ஆனா புகழ்பெற்ற கணித ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க, டியூஷன்ல ரொம்ப புகழ்பெற்ற
0: மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சா தமிழ் செல்வனையும் அவருடைய இதை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஜி நாகராஜன் பற்றி இவர் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு.
1: ஓஹோ,
0: அது எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். எக்ஸ்ட்ரீமா இதுலயும் போகாதீங்க, எல்லாத்துலயும் வந்து மிதமா இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு இதுவா இருக்கும். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்த கேள்வி போகலாம் சார். இதுவும் வந்து முக்கியமானதுதான். சங்க இலக்கியங்களே போவோமே, தலைவன் இருப்பான், தலைவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. தலைவன் பார்த்து வீட்டுக்கு போவான், எல்லாம் உண்டு. தலைவனுக்கு வந்து அங்கே கற்பு கிடையாது, தலைவிக்கு கற்பு உண்டு. இது அப்பவுமே ஆரம்பிச்சு.
1: ஆமாம்,
0: அதுதான் அப்படியே வருது. அப்படி இருக்கும்போது
1: அதே ஒழுக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், ஒழுக்கம் வந்து ஆணுக்கு கற்பிக்கப்படாது, பெண் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்கணும். அதாவது அவனுடைய தலைவன் பிரிஞ்சு சென்றப்பறம் வாடி இருப்பாங்க, வரவருக்கு காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தோழியர்கள் வந்து தூது செல்வாங்க, நற்றாய் வந்து புத்திமதி சொல்லுவா, எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண் வந்து ஒரு பொருள் தேடி போகும்போது அவன் ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படியே அந்த நவீன இலக்கியம் வரும்போது அதே தான் தொடருது. இப்போ பின்னவனித்து இலக்கியத்தில் நம்ம பேசுகிற மாதிரி மாறுது. இதில் மரபு மீறிய பெண்கள் பற்றி புதினங்களை எப்படி சித்தரிக்கிறாங்க?
1: இப்போ அதுதான் நம்ம சொன்னது. இப்போ அலங்காரத்தம்மல் அந்த கதாபாத்திரம் தான் அதில். ஆனால் நீங்கள் அதில் சொல்லும் போது நமக்கே ஒரு சமாதானம் ஆகிற மாதிரி அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறது அந்த இதுலேயும். இப்போ இதுலேயும் பள்ளிகுண்டபுரத்துலேயும் காத்தியாயினி என்கிற பெண்ணும் கூட திருமண உருவம் மீறின தொடர்பில் இருந்தாலும் அதுக்கான காரணமும் அந்த நாவல்லே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது மாதிரியான விஷயங்களை தான் இதில் அந்த மரபு மீற பெண்கள் அவங்களா அதை விரும்பி வந்து ஏத்துக்கல. கணவன் கிட்ட அந்த குடும்பம் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு அல்லது போதாமைகள் இருக்கு.
0: ஆனா ஏன் மரபு மீறிய ஆண்கள் அப்படின்ற நம்ம ஒரு இடத்துல சிந்திக்கல?
1: இதுதான் நமக்கு நம்ம மூளையிலயும்
0: மரபுன்றது பெண் மட்டுமா மீற முடியும், ஆணும் மீறலாம் இல்ல?
1: நம்மளையும் மீறி நம்ம மூளைக்குள்ள இந்த ஆண் வயப்பட்ட சிந்தனைங்கிறது அதுதான். ஆமா,
0: இது வந்து சிந்தனைக்குள்ளே அதை விட்டுருவோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஆண் என்ன நப்புல இருந்து இது வந்து அவனுக்கானது இல்லை. ஆண் பெண் உறவுகளும் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை, ஒருத்திக்கு தான் ஒருவன்.
0: ஆமா
1: இல்லையா?
0: ஆமா,
1: சங்க காலத்துல அதுதான் இருக்கு இல்லையா? ஒருவனுக்கு
0: ஒருத்திக்கு தான் ஒருவன்.
1: ஒருத்திக்கு தான் ஒருவன்.
0: ஆமா
1: இல்லையா? காமகிருத்தியா கூட ஒரு தலைவனுக்கு தான் காமகிருத்தியா இருக்கணும்.
0: அதேதான்.
1: அப்ப ரொம்ப நுட்பமா வச்சிருக்கானுங்க பாருங்க இந்த விஷயத்த.
0: கொஞ்சம் வந்து ஆண்களோட பார்வையிலிருந்து விலகியே இதை பார்ப்போம்.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: சார், அடுத்தது பெண் விடுதலை வலியுறுத்துற வகையில கதையின் நாயகிகள் படைக்கப்படுறாங்களா? பெண் விடுதலைனா எந்ததான் பெண் விடுதலை? உடல் சார்ந்தது பெண் விடுதலையா, மனம் சார்ந்ததா, இல்ல பொருளியல் சார்ந்ததா, எந்த வகையில வந்து இந்த பெண் விடுதலையே இந்த கதை நாயகிகள் சொல்றாங்க?
1: ஒன்று பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தான் முக்கியமான விடுதலையாக இருக்கும். நீங்கள் பொருளாதாரம் இல்லாமல் இருந்தால் பெண் வந்து எப்பயுமே அடிமையாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதல். பொருளாதாரம் இல்லாமல் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தண்ணீர் வாடிலாம் பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு தான் யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் இதில் என்னன்னாக்கா, நமக்கு இதில் திருமண உறவு சார்ந்தும் கூட, இப்போ பெண் விடுதலைன்னு சொன்னாக்கா வயது வந்த பெண் தனக்கான இணையை ஆண் எப்படி தேர்ந்தெடுக்கிறானோ அதே மாதிரி பெண்ணு தேர்ந்தெடுக்கணும் அந்த உரிமை இருக்குது இல்லையா? அது சில அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல வரல.
0: அம்பையார்களோட ஒரு கதையில கூட வந்து கணவனை இழந்த வயதான ஒரு பெண் வந்து தன்னோட இணைய வந்து அவங்க தேடிக்குவாங்க. அவரும் ஒரு அவங்களோட வயது உள்ளதான், ஆனா அவங்களோட பிள்ளைகள் அதை வந்து சந்தேகமா பார்த்து அதை வந்து நடக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. உங்களோட சொத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா இப்படி ஒரு பார்வையும், பெண்ணா இருந்தா இப்படி ஒரு பார்வையும் அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா
1: அதில் போராடக்கூடிய பெண்களும் அம்பை இதில் ஒரு கதையில் வந்திருக்கும். தீவிரமாக போராடுகின்ற ஒரு பெண்ணை பொதுவான சமூக விடுதலை என்பது பெண் விடுதலை உள்ளடக்கியது தான் அப்படின்ற என்கிற அர்த்தத்தில் அது போல சமூக போராட்டத்திலே தீவிரமாக கலந்துக்கிற ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதை வந்து அம்பை வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயந்தன் கதையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஏற்கனவே இப்போ கொஞ்சம் இளம் பெண்கள் வீறு கொண்டு வீரமா தைரியமா போராடுறாங்க இல்லையா, அது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. பெண் விடுதலை உள்ளடக்கிய கதாபாத்திரங்களா வந்திருக்கு. ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து வரல.
0: பெண் விடுதலைன்றது பொருளாதார விடுதலை தான் முதல் விடுதலை. அதுக்கப்புறம் அதுல இருந்து மற்ற விடுதலைகள்லாம் நீங்க

0: விடுதலை இருந்தா அவங்க மட்டும் எல்லாமே திருமணம் எல்லாம் அவங்கள முடிவு பண்ணிப்பாங்க தானே. பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க எல்லா விடுதலையும் அவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும்.
1: கதைகளில் வந்து நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் சொன்னாலும் நடைமுறையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய இல்லை எல்லாருமே, நான் சொல்லுவேன் எல்லாருமே பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுடைய காரணங்கள் வேறா இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கலாம். பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களையும் இருக்கு.
0: இருக்கு இருக்கு கண்டிப்பா.
1: ஒருத்தர் கூட வந்து பொம்பளை பிள்ளை தானே இவ்வளவு போதும்,
0: முன்னே இருந்து காலம் இல்லை, பெண்கள்
1: எந்த படிப்பு வேணா அப்படி எந்த பதவிக்கு வேணா போ நீ அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமாகவும் ஒரு பெற்றோர்களாகவும் இந்திய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி.
0: கண்டிப்பாக. ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லையும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது குடும்பம் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்குமோ அது மீற இருக்கின்ற தன்மையிலையும் கதாபாத்திரங்களை படைக்கப்பட்டிருக்கு.
1: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறுகதைன்னு வரும்போது குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிச்சிடணும், இல்லாட்டி அது ஒரு சிறு புதினமாயிடும். அதுவே ஒரு புதினம்னு வரும்போது அதுல வந்து ஒரே கதாபாத்திரத்தை எவ்வளவு வேணா நம்ம வந்து நியாயப்படுத்தலாம், அதை தூக்கி நிறுத்தலாம், இல்லை வந்து நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். அப்படின்ற பட்சத்துல ஒரு சிறுகதையில வந்து வர்ற கதையின் நாயகிக்கும் ஒரு புதினத்தில் வர்ற கதையின் நாயகிக்கும் வந்து பெரிய மாறுபாடுகள் இருக்கா, இல்லாட்டி வந்து சிறுகதையிலே வந்து அந்த நாயகியை எவ்வளோனா உயர்த்தி காட்டி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, அதனுடைய வரையறை வந்து ரொம்ப குறைவானது தான். சிறுகதையில் வந்து ரொம்ப குறைவானது. நீங்கள் ஒரு நாவல்னு சொன்னாக்கா நீங்கள் தொடக்க காலத்திலிருந்து அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போக முடியும்.
0: சிறுகதை வாழ்க்கையை பார்த்தோம்,
1: அவர் வாழ்க்கையை வந்து காட்ட முடியும். அப்போ அதில் அவங்களுடைய அனைத்து குணங்களையும் அதில் நம்ம சித்தரிக்க முடியும் இல்லையா? சிறுகதையில அது மாதிரி முடியாது. ஒரு ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி மட்டும் தான். நீங்க நம்ம புதுமைப்பித்தனுடைய கதையில பொன்னகரமர் கதையில வரும் இல்லையா, அதுல அம்மாளு அப்படிங்கறதும் அந்த கதை பத்திரம் ஒரு ரெண்டரை பக்கம் மட்டும் தான் அந்த கதை இருக்கும், அதிகபட்சம் அவ்வளவுதான். அதுல என்னன்னாக்கா நீங்க கற்பனா கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இப்ப அவங்க என்னன்னாக்க கணவன் வந்து இந்த ஜட்கா ஓட்டுற வண்டி, குதிரை வண்டி ஓட்டுனா இருப்போம், குடிச்சிட்டு இருக்கும்போது குதிரை தாறுமாறா ஓடி விபத்தாயிடும், வீட்டுல இருப்போம், கஞ்சியை காய்ச்சி கொடுத்து கூட அவனுக்கு கிடையாது. கஞ்சி குடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கறது கூட மனைவி கிட்ட பணம் கிடையாது. இப்ப அதனால அவன் என்னக்கா இருட்டு பகுதியில ஒதுங்கி இன்னொருத்தரோட சேர்ந்து இருந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பான். அந்த கடைசியா புதுமைப்பித்தன் வந்து கற்பு கற்பு என்கிறீங்களே, இதுதான்டா கற்பு, இதுதான்
0: பொருளியல் தான் வந்து ஆதாரம்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: மன ஆசைகளோ வந்து இல்ல ஒரு இயலாமே ஒரு பொருளா வராம பொருளியல் தான். அது மாதிரி திரிபுரம் என்ற கதையில அதே மாதிரிதான், அவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து பஞ்சம்பிள்ளைக்கு வருவாங்க. இங்க வந்து எதுவுமே வழி இல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அதுவும் பொருளியல் தான். அது புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டியது சோ விருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர், அவருடைய தந்தை தாசில்தார். இலக்கிய ஆர்வத்துல அவருடைய பேச்சை கேளாம வந்ததுனால அவர் வந்து பகிஷ்காரம் பண்ணிட்டார் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு ரொம்ப கஷ்டப்பட்டது, மனைவி திருவனந்தபுரத்துல இருப்பாங்க, இவர் வந்து இங்க இருப்பாரு. அப்புறம் ஒரு படம் எடுக்கிற கம்பெனி பின்னாடி போய் பூனேல கூட போய் கஷ்டப்பட்டு வந்தாரு. அப்பதான் அவருக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம போனது. சோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து எழுதும். அவர் மனைவி கழுதுன கடிதங்கள்லாம் ரொம்ப பிரபலம், ஆசை முத்தங்களோட தான் அப்படின்னு
1: ஆரம்பிப்பாரு.
0: அந்த காலத்துல வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும், அப்படி அனுப்பும் போது ஸ்டாம்ப் பணம் இல்லைன்னா அவங்க மனைவியே அங்க குடுக்கற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அவரு கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் பட்ட அந்த வறுமை அந்த கஷ்டம் தான் அவருடைய எல்லா கதைகள்லயும் வருது. அவருடைய எல்லா கதைகள்லயும் வந்து ஒரு மரபு மீறல் நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வகையில் ஒரு மரபு மீறல் நடக்குதுன்னா அதற்கு வந்து ஆசை வந்து ஒரு அடிப்படையை அவர் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வந்து பொருளியல் தான், பொருள் இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு அடிப்படையை வச்சு அவர் கொண்டு போயிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பொருள் ஈட்டுவதுதான் வந்து பெண்களுக்கு
1: கல்வியும் பொருளும்
0: சூழல்ல வந்து கல்வி வந்து ஒரு
1: அடிப்படையாக
0: இருந்தாதான் பொருள் அடுத்தது. நம்ம சொல்லலாம் சினிமால போய் ஜெயிச்சுட்டாங்க, சமூக வலைத்தளங்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெயிச்ச ஒருத்தருக்கு தோற்ற ஒரு 100,000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. நீங்க அப்படி தோற்றாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வலை போல வந்து உங்களை காப்பாற்றுறது இந்த கல்வி தான். அது வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் எடுத்து பண்ணணும். பொதுவான கருத்துனால இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னொரு முறை அது நம்ம வந்து வலியுறுத்திடலாம். நீங்க இருக்கும்போது அதே சொல்லிடுறேன்.
1: சரி,
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை வாங்குவோம். தொடக்க கால பெண் கதை மாந்தர்களுக்கும் இன்றைய பெண் கதை மாந்தர்களுக்கும் வேறுபாடு என்ன? நான் சொல்றது குளத்தங்கரத்து அரச மரம் வரைக்கும் போயிடலாம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் கதை மாந்தர்கள் வடிவமைப்பு எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று இருக்கிற போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு, ஏதாவது மாற்ற தேவைன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, கண்டிப்பாக மாறி இருக்கு. என்ன, ஆரம்ப காலத்தில் பெண்கள் நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி, இப்போ கணவன் இறந்துட்டாக்கா அப்படியே குழந்தையில திருமணம் நடந்து கணவன் இறந்துட்டா கூட அப்படியே இருக்கிற போக்கில் ஆரம்ப கதைகள் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பிஎஸ் ராமையாவிலே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மறுமணத்தை வந்து அவரே ஆதரிச்சிருப்பாரு. இப்போ அந்த போக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படி கைம்பண்ணாவே இருக்கிறது, குழந்தையில இருந்து திருமணம் ஆனால் கூட கணவன் இறந்துட்டாலும் அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் கைம்பண்ணாவே இருக்கிறது. அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடு தான் பிஎஸ் ராமாயணம் ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும் சொல்லிட்டு. அதாவது ரெண்டு சீனா வந்து மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த விடல போட்டி நடத்தினாங்க. ஆனா அந்த கதைக்கு வந்து பரிசு கொடுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்துல மறுமணத்தை ஆதரிச்ச ஒரு கதை அது. ஆனா நடுவர் கோவில் இருந்தவங்க

0: இந்த கதையை வந்து ஏத்துக்க மனசு இல்லாம அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில பரிசு வாங்கினவர் யாருன்னு அறியப்படல. புறக்கணிக்கப்பட்ட பிஎஸ் ராமையா தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் வரலாற்றுல வந்து நிலை பெற்றிருக்கிற. அப்ப எனக்கு அந்த முற்போக்கான சிந்தனை வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சிலது ரொம்ப யதார்த்தமா எழுதுன்றதுனால சில விஷயங்கள் வந்து இதோடு அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது அதையும் மாறி இன்னும் போகும்பொழுது இன்னும் பெண்ணுடைய பார்வையில் அவங்க அதிகமாக எழுதும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப இப்போ தீவிரமான போக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவிரமான போக்கு இன்றைய பெண்கள் எழுதும் பொழுதும் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய கதைகள்லாம் அவங்க எழுத வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில்
1: இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சி ஒரு
0: சாதாரண விஷயமாகும். நீங்கள் முன்னாடியெல்லாம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளிப்படையே பேச முடியாதுனால இப்போ வெளிப்படையே பேசுறாங்க. இப்போ போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா,
1: பேச விஷயங்களை பேச துணியாதான் இப்போ இலக்கியமா இருக்கு. அதனால
0: பேச பொருளை பேச துணியங்கிற மாதிரி
1: பொருளை பேசுது.
0: ஆமா, அந்த இதெல்லாம் வந்து அதுல இப்போ இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் அவங்கள பற்றியான விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி அந்த பல விஷயங்களும் முன்னாடி பேச தயங்கின விஷயங்கள்லாம் இப்போ அந்த படைப்புகளை வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம்.
1: விளிம்பு நிலையில இருக்கிறது அந்த
0: ஆமா
1: கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல வெளியில இருக்கவங்களை பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு பல எழுத்துக்கள்
0: வந்துருச்சு.
1: மேலை நாடுகள்ல முன்னாடி
0: ஆரம்பிச்சிருச்சு.
1: ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய இது இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப புரிந்து கொண்டாதானே அவங்கள கொஞ்சம் கருணையோட நடத்த முடியும் இல்லையா.
1: ஆமா,
0: முன்னாடி திருநங்கைகள் நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ அவங்க நடத்தப்பட்ட விஷயத்துக்கு எவ்வளவு இருக்குது,
1: நிறைய மாற்றம் இருக்கு. தமிழ் சமூகத்துல மாற்றம் இருக்கு.
0: ஆமா ஆமா,
1: வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம். நம்ம யாரையும் வந்து இந்த சமூகத்துல வந்து கைவிட்டுட்டு போக மாட்டோம்,
0: கேள்விக்குரிய
1: நீங்கள் வந்து எந்த ஒரு முறைமைகளும் வராமல் எந்த ஒரு கட்டமைப்புகளும் வராமல் வெளியில் நிற்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் 100 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆளா இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்மளோட கூப்பிட்டு போகுன்றதுதான் நம்மளுடைய இதுவா இருக்கு.
0: போராட்ட காலங்களில் பெண்கள் வந்து அதிகம் போராட்டத்துல வராங்க. அது இல்லாம தொடர்ச்சி பெண்களுக்கான அமைப்புகளையும் பெண்கள் வந்து போராடுறாங்க. இப்போ அவங்கள் போன்ற ஆட்கள் கதை எழுத வந்தாங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் தான் முக்கியமான கதாநாயகி யாரில் இருப்பாங்க. இப்போ ஆணுக்கு தலைமை இப்போ ஹீரோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல பெண் வைத்து எழுதப்படக்கூடிய படைப்புகளும் எதிர்காலத்தில் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதாவது ஆண் இரண்டாம் பட்சமாகவும் பெண்ணு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் வரும்னு அப்படி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண் தலைமையில் நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது.
1: ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நம்ம உரையாடி இருக்கோம். உங்களுடைய கல்வி பணிகளில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப முக்கியமான நாவல்கள் அதனுடைய கதை மாதிரில கூட மறுபடியும் அவங்கள கூட நான் உரையாடினேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். நேரம் மதியம் 12:08. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது
1: இன்று இடம்பெறுவது சந்தோஷம் நமக்குள்ள நாடகம். எழுத்தாக்கம் ஆர். ராஜரத்னம் அவர்கள்.

0: இந்நாடகத்தில் பங்கேற்போர் ஆர். ராமகிருஷ்ணன், வி. சிவகுமார், துரை ராமலிங்கம், லிங்கன் மணி, கீழ்பாளூர் ருக்மணி ராஜபூபதி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். சந்தோஷம் நமக்குள்ள நாடகம்.
1: எல்லாருக்கும் வணக்கமுங்க. பஞ்சாயத்து கூடி 10 நிமிஷம் ஆச்சு. யூனியன் துணைத் தலைவர் நீ வந்துட்ட, முக்கியமான ஆளு மணியம் நானும் வந்துட்டேன். இந்த நாட்டாம எங்கேயா போச்சு? எங்க போச்சு இந்த பெருசு?
2: எவன்டாவ என்ன பெருசுன்னது? ஏண்டா டேய் டேய், நீங்கள்லாம் இளவட்ட பசங்களா? நான் கிழப்பாயலா? ஏண்டா பொம்பளைங்க கிட்ட ஏயா என் மவுசு குறைக்க பார்க்குறீங்க? அருவாளை தூக்கின 5-6 தலைங்களை அறுக்காமல் விடமாட்டேன், ஒன்றே போட்டுருவேன்.
1: கோச்சிக்காத கோச்சிக்காத நாட்டாமே, பப்ளிக்கு பப்ளிக்கு பார்க்குதுல்ல. எல்லாருக்கும் வணக்கமுங்க. இந்த மணியக்காரரோட வணக்கம். நம்ம 18 பட்டிக்கும் கோட்டு இந்த வம்புகாரம்பட்டி பஞ்சாயத்து தான். நம்ம நாட்டாம தீர்ப்பை மாற்ற யாருக்குமே அதிகாரம் இல்லை. நாட்டாம இவன் தான் கண்ணுசாமி, பிராது கொடுத்தவன். இவன் பொண்ணுசாமி, இவன் மேலே தான் பிராது.
2: என்னடா பிராது?
1: கண்ணுசாமி ஆட்டுக்குட்டிய பொண்ணுசாமி தூக்கிட்டு போயிட்டான். கேட்டா அவனுக்கு சொந்தம்னு சொல்றான்.
2: ஏய்யா, ஒரு ஆடு எப்படி 2 வீட்டுக்கு சொந்தமா இருக்கும்?
1: ஆடை என்ன நீ ஒண்ணு, இவன் கெட ஆடு. மேய்ச்சலுக்கு போனப்ப அவன் வீட்டு பொட்ட ஆட்டை பார்த்துருச்சு, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் குட்டி ஆடு பிறந்துடுச்சுங்கோ.
2: என்னது, குட்டி ஆடு பிறந்துடுச்சா?
1: ஆமா.
2: ஏய்யா, பொண்ணுசாமியும் கண்ணுசாமியும் வேற வேற ஆளுங்க. அவனுங்க ஆடுங்க ஒன்னு சேர்ந்து குட்டி பிறந்துடுச்சுன்னா கலப்பு ஆயிப்போச்சு ஐயா. நம்ம 18 பட்டி கிராமத்துல ஆடு மாடு கோழி காக்கா எதுவுமே காதலிக்க கூடாதுன்னு சட்டமே இருக்கு.
1: சட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷனுங்க யாராவது சட்டத்தை மீறி காதலிச்சா அவங்கள மாலை மாத்திக்க சொல்லி மசால் தோசை ஊட்டி விட்டுட்டு மலைக்கு உச்சிக்கு கூட்டிட்டு போய் அங்கிருந்து பட்டுன்னு மல்லாக்க தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்து தீத்தத்தை சாப்பிடுவோம். இதுங்க ஆடுங்க, உங்க தீர்ப்பு என்ன நாட்டாம?
2: ஏய் டேய் டேய், ஏலே, இந்த ஆட்டுக்குட்டியோட அப்பா ஆடு உன்னது, ஆத்த ஆடு அவனோடது. அதனால கலப்புல பிறந்த இந்த ஆட்டுக்குட்டிய வெட்டி பிரியாணி செஞ்சு ஆளுக்கு பாதியா சாப்பிடுங்கடா. அங்கே என்ன சத்தம்
1: நாட்டாம? இந்த குட்டியோட ஆத்தா ஆடு அழுவுதுங்க.
2: ஆமாண்டா, கடவுளே, பெரிய பாவம் செய்ய இருந்தேன். தாய் பாசத்தை யோசிக்கல. நல்லா கவனிங்க, இந்த குட்டிய வெட்டாதீங்க. இதுதான் தீர்ப்பு. இந்த குட்டியோட 6 மாசம் கண்ணுசாமி நீ வச்சுக்கோ, அடுத்த 6 மாசம் பொண்ணுசாமி நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என் வீட்டில் கொண்டாந்து விட்டுடு. பஞ்சாயத்தை முடிச்சிடுறேன். அடுத்து என்ன மணிக்காரர்?
1: முக்கியமான சங்கதி
2: என்னது?
1: கோயில் திருவிழா, ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணணும்.
2: நாடகம் நடத்தலாம். பாண்டிச்சேரியில் நாடக குழு இருக்கு. அந்த குழுவோட டைரக்டரு என் செல்லம் வளர்ப்பு பிள்ள சுந்தரத்துக்கு ஃப்ரெண்டு.
1: ஓ, அப்படியா?
2: திருவிழா பார்க்க வந்தவன் இங்கே தான் இருக்கான். ஆத்த ஆடு அவனோடது. அதனால் கலப்பில் பிறந்த இந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி பிரியாணி செஞ்சு ஆளுக்கு பாதியாக சாப்பிடுங்கடா. அங்கே என்ன சத்தம்
1: நாட்டாம? இந்த குட்டியோட ஆத்த ஆடு அழுவுதுங்க.
2: ஆமாண்டா, கடவுளே, பெரிய பாவம் செய்ய இருந்தேன். தாய் பாசத்தை யோசிக்கல. நல்லா கவனிங்க, இந்த குட்டிய வெட்டாதீங்க. இதுதான் தீர்ப்பு. இந்த குட்டியோட 6 மாசம் கண்ணுசாமி நீ வச்சுக்கோ, அடுத்த 6 மாசம் பொண்ணுசாமி நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என் வீட்டில் கொண்டாந்து விட்டுடு. பஞ்சாயத்தை முடிச்சிடுறேன். அடுத்து என்ன மணிக்காரர்?
1: முக்கியமான சங்கதி
2: என்னது?
1: கோயில் திருவிழா, ஸ்பெஷல் ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணணும்.
2: நாடகம் நடத்தலாம். பாண்டிச்சேரியில் நாடக குழு

0: இருக்கு. அந்த குழுவோட டைரக்டரு என் செல்லம் வளர்ப்பு பிள்ள சுந்தரத்துக்கு ஃப்ரெண்டு.
1: ஓஹோ, அப்படியா?
0: திருவிழா பார்க்க வந்தவன் இங்கே தான் இருக்கான்.

0: நடிகை எங்க காணோம்? பாப்பு
1: அட, அவங்க வந்துருவாங்க. முதல்ல கதையை கேளுங்க. நம்ம கதையில ரெண்டு கதாநாயகன், ஒருத்தன் கதாநாயகிய கல்யாணம் பண்ணிக்கிறான், இன்னொருத்தன் ஏமாந்து போயிடுறான். அப்புறம்
0: ஒரு நிமிஷம் அதுல பாருங்க, ஒரு சிறு விண்ணப்பம். இந்த கதையில கதாநாயகிய கட்டிக்கிற கதாநாயகன் வேஷத்தை எனக்கு கொடுத்துருங்க. அந்த ஒத்தையான்னு உருகிறானே, அந்த உருப்படாத வேஷம் எனக்கு வேணாம். நடிகை தப்பா நினைச்சுக்கோ, ஜனங்களும் ஏத்துக்க மாட்டாங்களே.
1: ஏண்டா மதவா, பெரிய மனுஷன் நினைச்சேன், இப்படி கேவலமா நடந்துக்கிறானே, என்னமோ போட. ஐயா கொஞ்சம் கவனிங்க.
0: என்ன சொல்லுங்க?
1: இப்ப நான் ஒரு காட்சியை சொல்லி அதுல வர்ற வசனத்தை சொல்லுவேன், அந்த வசனத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பேசி நடிச்சு காட்டணும்.
0: சரி,
1: அப்புறம் தான் யார் யாருக்கு என்ன வேஷம்னு நான் முடிவு பண்ணுவேன். காட்சியை கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு.
0: ஒரு ஊர்ல ஒரே ஒரு பொண்ணு தானா இருக்கு, என்ன ஊரியாது?
1: ஷட் அப், நடுவுல பேசக்கூடாது. அந்த பொண்ணுக்கு நீங்க அப்பாவா நடிக்கிறீங்க. காட்சியை சொல்றேன், உங்க பொண்ணு ஒருத்தனை விரும்புறான்.
0: சரி,
1: ஆனா அவன் நல்லவன் இல்ல. நாள பின்ன ஏதாவது தப்பு தண்டா நடந்துடுச்சுன்னா பாதிக்கப்பட போறது உங்க பொண்ணு தானே. அதனால ஜாட மாடையா இத நீங்க அவகிட்ட சொல்றீங்க.
0: என்ன சொல்றேன்?
1: நாம் பெத்த மகளே, முள்ளு மேல சேலை உழுந்தாலும், சேலை மேல முள்ளு உழுந்தாலும் ஆபத்து என்னவோ சேலைக்குதான். சொல்லுங்க.
0: இவ்வளவுதான சொல்றேன். நாம் பெத்த, நாம் பெத்த, நாம் பெத்த.
1: ஐயோ என்ன சார், நீங்க பெக்கறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுத.
0: நாம் பெத்த,
1: ஐயோ
0: நாம் பெத்த.
1: என்னங்க
0: நாம் பெத்த?
1: ஐயோ
0: என்னடா
1: இப்படி பாடா படுத்துறாயும். நல்ல வேளை அதுவும் நாட்டாம வராரு. அவர்கிட்ட சொல்லுவோம். ஐயா வணக்கம். ஐயா
2: என்ன தம்பி, நடிகை வரலையா?
1: ஐயோ இவருமா? ஐயா நடிகை நாடகத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வருவாங்க.
2: அப்புறம் தம்பி ஒத்திகெல்லாம் எப்படி போகுது? எங்க சுந்தரத்தை காணா?
1: ஃபோன் பேச போயிருக்காருயா, மெட்ராஸ்ல இருந்து நடிகையோடைய கால் வந்தது.
0: என்னது, மெட்ராஸ்ல இருந்து நடிகையோட கால் தானா வந்துச்சு? அப்ப கண்ணு மூக்கு வாயெல்லாம் எப்பயா வரும்?
1: ஐயோ
2: ஏய் ஏய் ஏய், கால்னா ஃபோன் கால்யா? நாடக ஒத்திகை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க, அதை பத்தி விவரமா சொல்லி இருப்பான். மணியா சுந்தரம் பையன், கெட்டிக்கார பையன், இந்த ஊர் மானத்தை காப்பாத்த பிறந்தவன். அவனை சந்தேகப்படாதீங்க. அவன் எப்ப நடிகையோட பேசணும்னு சொன்னாலும் மாதவா போனை கொடுங்க. அப்புறம் ஒத்திகை நல்லா பாருங்க, நான் வர்றேன்.
0: டைரக்டர் மாதவனுக்கு நடிகிட்ட இல்லாத அக்கறை, இந்த சுந்தரத்துக்கு என்ன வந்தது? இது புரியாம இந்த நாட்டாம சுந்தரத்தை ரொம்ப கொஞ்சலாம். அதனாலதான் கதை மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன்.
1: ஏண்டா மாதவா, சுந்தரத்தாலதான் கதை மாறப்போகுதுன்னு மணியன் சொன்னாரு. கதை கட்டலாக போகுதுன்னு சொல்லவே இல்லையடா. நடந்தது நினைச்சு இப்ப என்னடா பண்றது? நீ விஷத்து சாப்பிடுறா. என்னது, இந்த நேரத்துல ஏன் மாதவி இங்க வரா?
3: நீங்க எங்க அப்பாவை பார்க்க வந்திருந்தீங்க, அப்பதானே என்னோட வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி அந்த முதல் சம்பவம் முடிவாச்சு.
1: அதுக்கு உங்க ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் தானே ஒத்துக்கிட்டாங்க.
3: நீங்க ஒத்துக்க வச்சீங்க. நல்ல ஒரு தடவை நடந்ததை நினைச்சு பாருங்க. பிளாஷ்பேக் போங்க.
2: ஏயா மணியம், நாளைக்கு திருவிழா கள கட்டிடு இல்ல
0: இல்லையா? பின்ன விழா குழு பொருளாளர் நான் ஆச்சுங்களே, களை கட்டுறதுக்கு கேட்கணுமா என்ன? ஆனா அந்த நாடகம் தான்.
2: நாடகத்துக்கு என்னய்யா?
0: நான் தான் கதாநாயகிய கட்டிக்கிற கதாநாயகனா நடிக்கணும்னு டைரக்டர் தம்பி பிடிவாதமா இருந்துச்சு. நீங்க தான் சுந்தரத்துக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தீங்க. நான் மட்டும் கதாநாயகனா நடிச்சிருந்தா நாடகம்

0: ஐயோ, இப்ப நாடகம் நல்லா வருங்கறியா வராதுங்கறியா?
1: அதெல்லாம் பிரமாதமா வரும். நாங்க எல்லாம் போட்டி போட்டு நடிக்கிறோம்ல, அதுலயும் சுந்தரம் தம்பி நடிப்பு ரொம்ப இயற்கையா. குறிப்பா அந்த பொண்ணுகிட்ட.
0: என்னையா பொண்ணுகிட்டன்னு இழுக்கிற? ஏதாச்சும் விரசமா?
1: அப்படியெல்லாம் விட்டுடுவானா? சும்மா சொல்லக்கூடாது. சுந்தர தம்பி ரெண்டு அடி தூரத்துலேயே நின்றுக்கிட்டு தான் வசனம் எல்லாம் பேசுது. அதுக்கப்புறம் போனல 6 மணி நேரம் அவ கூட பேசுது. அதான் புரியல.
0: யோ, தங்கமான பையன்
1: அவன்.
0: நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரம் அவன் இந்த கிராமத்துல ஒரு புதுமையே உண்டாக்க போறான்.
2: ஐயா ஐயா, நடக்காது நடந்து போச்சியா? அதை எப்படி சொல்றதுனே தெரியலையே.
0: என்னையா என்ன ஆச்சு?
2: சுந்தரு சுந்தரு
0: சுந்தருக்கு என்னையா ஆச்சு?
2: சுந்தரு பஸ் ஏறி
1: செத்து
0: போயிட்டான. பாவி பயிரு சுந்தரு. ஐயோ, அற்ப ஆயுசுல போயிட்டேடா.
1: இப்போ இந்த முத கதாநாயகனுக்கு எங்க போறது? அந்த மெட்ராஸ் பொண்ணு கதி என்ன? சரி, நான் வேணும்னா அந்த வேஷத்துல நடிக்கிறேன். சுந்தரம், உன் ஆன்மா சாந்தி அடையட்டும். என்னங்க
0: என் வளர்ப்பு மாவு பஸ் ஏறி செத்துட்டா? அதை நினைச்சு அழுவாம கதாநாயக வேஷத்தை பத்தி கவலைப்பட்டு அழுவுறேயா? மனுஷனாயா நீ?
2: ஐயோ ஐயா, எதுக்காக பழுவுறீங்க? சுந்தரம் சாவலிங்க.
1: நீதானையா சொன்ன பஸ் ஏறின்னு?
2: ஐயா, பஸ் ஏறின்னு சொன்னேன். செத்துட்டான்னு சொன்னா? அவன் 1 மணி நேரத்துக்கு முன்னால திருப்பதி பஸ் ஏறி ஊரை விட்டே போயிட்டான்.
1: அப்ப சாவலியா?
0: ஏன் தம்பி, அதை இப்படியா சொல்றது? திருப்பதின்னு ஆரம்பிக்க வேணாமா?
2: திருப்பதின்னு ஆரம்பிச்சா இந்த மணியக்காரர் புரிஞ்சுக்குவாரா? எப்படியாவது அவன் வேஷம் தனக்கு கிடைக்காதான்னு திருப்பதியில பஸ் ஏறி செத்துட்டான்னு ஊரையே ஒன்னா கூட்டி ஒப்பாரு வைப்பாரு.
0: சரி சரி விடுங்க. சுந்தரம் தம்பி திருவிழா நல்லா நடக்கணுங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட வேடிக்கை போயிருக்கோம்.
2: ஆட, உங்க நம்பிக்கையில நட்டுவாக்கிளி பூந்து கடிக்க. ஐயா, அவன் தனியா போகல, கூடவே கதாநாயகியும் கூட்டுக்குன்னு போயிட்டான்.
0: என்ன தம்பி சொல்ற? சுந்தரு கதாநாயகியோட ஓடி போயிட்டானா?
1: ஐயோ ஐயோ, வெளியே 4 பேருக்கு தெரிஞ்சா இந்த பஞ்சாயத்து மானமே போயிடுமே.
0: படுவாய் பய, இப்படி பண்ணிட்டான். நம்பிக்கை துரோகி. அந்த பொண்ணு யாரோ என்னமோ.
2: எங்க அதை பத்தி பேசுற நேரமாங்க இது? ஹீரோவும் இல்ல, ஹீரோயினும் இல்ல, நாடகம் போட முடியாதுங்க.
0: தம்பி, ஊரு கூடி நான் சொன்ன ஒரு வார்த்தை நடக்காம போயிடுச்சுன்னா உசுர விட்டுடுவேன். ஏன் தம்பி பேசாம? கதாநாயகனா நீயே நடிச்சின? கதை வசனம் ஒண்ணுது, சட்டுன்னு நடிக்கணும்னா ஒன்னாலதான் முடியும்.
2: அது சரிங்க, கதாநாயகி என்ன பண்றது?
3: அப்பா, எல்லாருக்கும் டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிட சொல்லுங்க.
1: ஐடியா? ஏன் ஆட்டாம பேசாம உன் பொண்ணை நடிக்க வச்சிடலாமே.
0: என்னையா சொல்ற?
1: ஆமாயா, ஊர் மனத்தை காப்பாத்த உன் மவளாலதான் முடியும்.
0: அப்படியா சொல்ற?
1: ஆமா,
0: எல்லாம் சரியா. ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்க.
1: அட போயா, நாங்க தாயா ஊரு, நாங்க பாத்துக்கிறோம். சரின்னு சொல்லு.
3: ஐயோ, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்.
0: அப்படி சொல்லாதம்மா, இந்த ஊரு மானமே உன் கையில தாமா இருக்கு.
3: நீங்க வாய கொடுத்து மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்றது? உங்க பிரச்சனை உங்களுக்கு, எனக்கு உள்ள வேலை இருக்கு, வரேன்.
1: என்ன நாட்டாம இப்படி சொல்லிட்டு போகுது?
0: அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தம்பி. விழாவில முத்தாய்ப்பா நாடகம் அமையணும்.
1: ஆமா தம்பி,
2: அது உங்க பொண்ணு கையில தான் இருக்கு. அவங்க ஒத்துழைப்பு தந்தா சிறப்பா நடத்திடலாம்.
0: என் பொண்ணு நான் சம்மதிக்க வைக்கிறேன், வெற்றி தான். மகாஜனங்களே மகாஜனங்களே, ஐயோ, ஆரவாரம் பண்ணாம நாடகத்தை பாருங்க. நீங்க போடுற சத்தத்துல டயலாக் சரியா கேட்க மாட்டேங்குது. அமைதி அமைதி, ரசிங்க, அமைதியா ரசிங்க. இப்படிதான் இப்படிதான். சரிம்மா, நீங்க நாடகத்தை தொடருங்க.
3: என்னங்க, மக்கள் அமைதி ஆயிட்டாங்க, டயலாக் ஆரம்பிங்க.
2: பாரு மாதவி.
3: ஐயோ மாதவி இல்ல, இது டிராமா. டிராமாவில் என் பேரு மீனா.
2: கரெக்ட் கரெக்ட். இதோ பாரு மீனா, என் ஃப்ரெண்டு ரமேஷ் உன்னை விரும்பினான், ஆனால் உனக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, அதனால கடுப்பானாவன் வேற ஒரு பொண்ணை ரூட் விட்டு

0: எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கான். இது உனக்கு தெரியல?
1: ஏன் தெரியாது? அந்த சேலஞ்சில் அவன் ஜெயிச்சா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எழுதி வாங்கிட்டு தானே போனா. ஏன் சுரேஷ், இந்த ஜென்மத்துல உன் ஃப்ரெண்டு மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு கிடைப்பாங்க?
0: சத்தியமா கிடைக்க மாட்டா, சத்தியமா கிடைக்க மாட்டா. இருந்தாலும் செத்தவன் புழைச்சிக்கிட்டா மெடிக்கல் மிராக்கிள்னு டாக்டர் சொல்லுவாங்கள, அந்த மாதிரி துரதிருஷ்டவசமா அவனுக்கு ஒருத்தி கிடைச்சி கிடைக்கிறதுன்னா அவனே ஒரு சுமாரான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவன் என்ன ஜெயிச்சிடுவான்? நான் தோத்துடுவேன். பந்தய பிரகாரம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாத.
1: அச்சிச்சோ, இப்போ என்னங்க பண்றது?
0: இதோ பாரு மீனா, மஞ்ச கயிறு ரெடியா இருக்கு. இந்த ஊரை விட்டு ஓடி போய் ஏதாவது ஒரு கோயில்ல நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓடி வா.
1: ஐயோ, எங்க அப்பா விட்டுட்டு நான் வரவே மாட்டேன்.
0: அப்ப வா, அவரையும் கூட்டிக்கிட்டு மூணு பேரா ஓடுவோம்.
1: என்ன விளையாடுறீங்களா?
0: நீ தான் விளையாடுற. அவருக்கு பயந்து தானே நம்ம ஊரை விட்டே ஓடுறோம்.
1: அவருக்கு நீங்க ஏங்க பயப்படுறீங்க? நேரா எங்க அப்பா கிட்ட வந்து,
0: யமினா, நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இந்த ஊர்ல கான்னு சொன்னாலே கால்நடையா கூட்டிக்கிட்டு போய் மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டு கொண்டுடுவாங்க.
1: புரியுதுல்ல, காத்துக்கிட்டு இருங்க. இப்ப வர்ற காதல் படத்தை எல்லாம் டெக்கில் போட்டு காட்டி எங்க அப்பா மனசை மாத்துறேன். அவர் மனசு மாறினதும் அவர்கிட்ட வந்து பேசுங்க, நம்ம விருப்பத்தை சொல்லுங்க.
0: படம் பார்த்து உங்க அப்பா மனசு மாறுறதுக்குள்ள நீ ஔவையார் ஆயிடுவ, நான் நக்கீரன் ஆயிடுவேன்.
1: நம்பிக்கை வைங்க, இன்னும் மூணே மாசத்துல எங்க அப்பா மனசு மாறும்.
0: சரி, உனக்காக மூணு மாசம் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ரமேஷுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணுமே. ஃபோன் வருது. ஹலோ ஹலோ
2: ஹலோ சுரேஷ், நான் ரமேஷ் பேசுறேன். எப்படி இருக்க? ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு பொண்ணை நான் கரெக்ட் பண்ணிட்டேன். லேடி டாக்டர் சும்மா ஹீரோயின் மாதிரி இருப்பா. நான் அவளை லவ் பண்றேன்டா.
0: நீ லவ் பண்ற, சரி, அவளும் உன்னை லவ் பண்றாளா?
2: கையில தாலி கயிறை வச்சுக்கிட்டு கழுத்தை நீட்டி கட்டு கட்டுன்னு கெஞ்சிரா. இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் இருக்கேன். 10 நிமிஷத்துல மேரேஜ் முடிஞ்சிடும். மாலையும் கழுத்துமா முதல்ல ஒன்ன பார்க்க தான் வருவேன். உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகியிருக்காதே? ஆகவும் ஆகாது. என்ன, நான் ஜெயிச்சிட்டேன். ஓ கல்யாணம் அம்பேல். பாய் பாய்.
0: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ,
1: யாரு ரமேஷா? என்ன சொல்றான், காதலி கிடைக்கலன்னு புலம்புறானா?
0: இது ராங் நம்பர். இப்போ என்னடா பண்றது? இவகிட்ட சொன்னா சீரியஸா எடுத்துக்க மாட்டான். இவளை அந்த பக்கம் போக சொல்லிட்டு பின்னால இருந்து தாலியை கட்டிட வேண்டியதுதான்.
1: என்ன யோசிக்கிறீங்க? யார் போன்ல?
0: அது அது அது ஒண்ணு இல்ல மீனா, அங்க பாரு, அந்த பக்கம் பாரு கொஞ்சம். மீனா, என்ன மன்னிச்சிரு.
1: சுரேஷ், என்ன இது? என்ன அந்த பக்கமா பார்க்க சொல்லிட்டு எனக்கே தெரியாம இப்படி பின்னாடி இருந்து தாலி கட்டிட்டீங்க. ஐயோ, எனக்கு மயக்கமா வருதே. கணேஷ்,
3: ஐயோ, போச்சு போச்சு போச்சு. யா மாதவி, மயக்கம் போட்டு விழுந்துருச்சியா?
4: அடப்பாவி மாதவா, என்ன அப்படி பண்ணிட்டு? அம்மா, மாதவி மாதவி, யாராவது போய் தண்ணி கொண்டாங்கய்யா. மாதவி மாதவி, அம்மா,
1: அப்பா அப்பா,
4: ஐயோ அப்பா, அம்மா அம்மா அம்மா.
3: நாட்டாம, இதுல ஏதோ வில்லங்க இருக்கு.
4: நிறுத்துங்க நிறுத்துங்கய்யா, ஊட்டுங்களா பஞ்சாயத்தை.
3: மகா ஜனங்களே, எல்லாரும் அரச மரத்தடிக்கு வந்துருங்க. அருமையான பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்கு.
5: என் உயிருக்கு உயிரான மகாஜனங்களே, கம்பீரமா ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொன்னா கவர்ந்த தலையோடு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். அது
3: யாரடா அது? நாட்டாமா அப்பா. ஐயோ, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஊரை விட்டு போனவர் இப்ப எதுக்கு வந்தாரு? ஐயோ, இவர் வாயை திறந்தா வாக்கியத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாரே.
5: அப்பா வாங்கப்பா, நீங்க
6: ஊரை பார்க்கணும்னு தோணிச்சு வந்தேன். என் மவராடா நீ, என் மவராடா நீ. ஆத்தா பேரு கூந்தல் அழகி, ஆனா தலை முழுக்க வழுக்கங்கிற மாதிரி நாட்டாமையா இருந்துகிட்டு கோட்டா மாதிரி தப்பு போட்டுட்டியடா.
3: ஆரம்பிச்சுட்டா ஐயா.
5: அப்பா என்னப்பா சொல்றீங்க?
6: சொல்றேன் சொல்றேன், எல்லாருக்கும் வணக்கங்க. என் மவன் பொறுப்பா இருப்பான்னு ஊரு பஞ்சாயத்து தலைமைய இவங்கிட்ட கொடுத்துட்டு தேசாந்திரம் போனேன். ஆனா இவன் அழுவாம சிரிச்சுதான் ஆணைக்குட்டி, முழுவாம சிரிச்சுதான் மொசக்குட்டிங்கிற மாதிரி ஊரையே சிரிப்பா சிரிக்க வச்சுட்டான்.
5: அப்பா நான் என்ன தப்பு பண்ணினேன்?
6: அடைய அடவட்ட பயில.

0: போடாந்த இது கூட தெரியல உனக்கு. பூமி பூஜை போட புது விளக்கு கேட்டானோ போறங்கிட்ட பையன், சாமி விளக்க கொண்டாந்து சபையில வச்சானோ போக்கு கிட்ட பயங்கிற கதையா? நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்த உன் பொண்ணு அதான்டா என் பேத்திய நடிக்க வச்சியே, ஊர் கட்டுப்பாடு நினைச்சாடா நீ?
1: அது வந்துப்பா, இந்த மணிக்காரு நாம தான் ஊரு, ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாரு.
0: மணியம், நீ நடத்தினா நடிக்கிற ஊரு கட்டுமானத்துல இந்த மாதிரி காட்சி எல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது?
2: நல்லா தெரியுங்க. ஆனா தினமும் இந்த கடைசி காட்சி ஒத்தியை நடக்கும் போது நான் சாப்பிட்டுட்டு வேலையோட தூங்கிடுவாங்க.
3: தாத்தா, தப்பு செஞ்சது டைரக்டர்.
4: ஏங்க இப்ப இன்னங்க ஆயிப்போச்சு, நாடகத்துலதான் தாலி கட்டினேன், அதை கழட்டி

0: பாத்திய காப்பாத்த உன் பொண்ணு, அதான்டா என் பேத்திய நடிக்க வச்சியே, ஊர் கட்டுப்பாடு நினைச்சாடா நீ?
1: அது வந்துப்பா, இந்த மணிக்காரு நாம தான் ஊரு, ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாரு.
0: ஏயா மணியம், நீ நடத்தான் நடிக்கிற, ஊர் கட்டுமானத்துல இந்த மாதிரி காட்சி எல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது?
2: நல்லா தெரியுங்க. ஆனா தினமும் இந்த கடைசி காட்சி ஒத்தியை நடக்கும் போது நான் சாப்பிட்டுட்டு வேலையோட தூங்கிடுவாங்க.
3: தாத்தா, தப்பு செஞ்சது டைரக்டர்.
4: ஏங்க இப்ப இன்னங்க ஆயி போச்சு, நாடகத்துல தான் நாங்க தாலி கட்டின, அத கழட்டி போறத விட்டுட்டு
0: நிறுத்த. என்னடா சொல்ற, நாடகத்து கட்டின தாலியா? ஏய், நடந்து கட்டினாலும் கடந்து கட்டினாலும் நின்னு கட்டினாலும் எழுந்து கட்டினாலும் தூக்கத்துல கட்டினாலும் ஏகத்துல கட்டினாலும் நடிப்புக்கு கட்டினாலும் நெஜத்துக்கு கட்டினாலும் கட்டத்துக்கு முன்னாடி அது மஞ்ச கயிறுடா, கட்டிட்டா அது தாலி, அத கழட்ட ஆண்டவனுக்கு அதிகாரம் இல்லடா, நீ குத்தம் பண்ணிருக்க. இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் நாட்டாம, நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், இதுதான் என்னுடைய தீர்ப்பு. இங்க இருக்கிறதுல மொதல் குத்தவாளி என் மவன், ஊர் கட்டுப்பாட்டை மீறி தாம் பொண்ணை நடிக்க வச்சதுக்காக இவனை இந்த 18 பட்டி கிராமத்து எல்லையை விட்டு விலக்கி வைக்கிறேன்.
1: அப்பா அப்பா, தெரியாம செஞ்சிட்டேன்பா.
0: போடா போடா. அப்புறம் ரெண்டாவது குத்தவாளி இந்த மணியக்காரர், பொறுப்பு இல்லாம ஒத்திக பாக்குறப்ப தூங்கிட்டாராம். ஏய், அதனால 1 வருஷத்துக்கு இவரை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்.
2: ஐயா, இது அநியாயம்ங்க.
0: என்னடா அநியாயம், நான் சொல்றதுதான் தீர்ப்பு, போ. அப்புறம் எங்க, ஏய், ஒரறிய என் பேத்திக்கு தாலி கட்டிட்டான், இவதான் இவன் பொண்டாட்டி.
4: அதை எப்படிங்க நான் ஒத்துக்கிறது? எனக்கு உங்க ஊரை பத்தி முழுக்க தெரியாது, சுந்தரம் கூட அவ்வளவா சொல்லல. இன்னாங்க இது,
2: அவன் எப்படி சொல்லுவான், அவன் தான் கதாநாயகியை தள்ளிட்டு போறதுலயே குறியா
0: இருந்திருக்கானே. பார் தம்பி, என் பேத்திக்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போக முயற்சி செஞ்ச, உலகத்துல எங்க இருந்தாலும் தேடி வந்து வெட்டுவோம். ஒழுங்கா சேர்ந்து வாழப்பாரு. அப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நானும் உங்க கூட தான் இருப்பேன். எல்லாம் கலைஞ்சு போலாம், வாங்க போலாம்.
4: தப்புதான் மாதவி, தப்புதான். உன்கிட்ட கூட சொல்லாம உன் கழுத்துல தாலி கட்டினது தப்புதான். அதுக்காக உன்கூட தான் வாழணும்னு தாத்தா தீர்ப்பு சொன்னது சரியா?
3: அதுதான் எங்க ஊரு, எங்க ஜனங்களோட நம்பிக்கை.
4: மாதவி, உனக்கு தெரியுமா, எனக்கு ஒரு காதலி இருக்கா, அவ பேரு ரேகா. அவ இல்லாத என் வாழ்க்கை சாவுக்கு சமம். அவ ரொம்ப பொசசிவ், அவளுக்கு நான் கிடைக்கலனா சும்மாவே விட மாட்டான். ஒரு பக்கம் உன் தாத்தாவால ஆபத்து, இன்னொரு பக்கம் அவளால. இப்ப சொல்லு, நான் சாகவா வேடாமா?
2: உள்ள வரலாமா?
4: எவண்டாவன் குரல் ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கும் நீ உள்ள போ. அப்புறம் யார் தற்கொலை பண்ணிக்கலான்னு பா முடிவு பண்ணிக்கலாம். நீ முதல்ல உள்ள போ, நான் போய் பார்த்துட்டு வரேன் யாருன்னு. யார் பாது?
2: மிஸ்டர் மாதவன், என் பேரு கணேஷ்.
4: சரி,
2: நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும்.
4: பேசவே வேணாம், எங்க வீட்டுல வாஸ்து தோஷமோ என்னமோ ஏற்கனவே ரெண்டு பேர் இந்த முடிவுல தான் இருக்கோம். Come on, join with us. Let us enjoy the death.
2: இருந்தாலும் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன்னா திருப்தியா போய் சேரலாம்.
4: அப்படிங்கிறீங்க, சரி ரெண்டே வார்த்தை சொல்லிடுங்க.
2: அந்த பொண்ணையும் என்னையும் சேர்த்து வைக்கணும், இதுக்கு அவ புருஷன் ஒத்துக்கணும்.
4: என்னப்பா அது, வினோதமான கோரிக்கையா இருக்க, அவ கல்யாணம் ஆனவளா?
2: இதுல ஒரு காமெடி என்னன்னா, அவ புருஷனே நீங்க தான்.
4: ஐயோ, என்னடா சொல்ற
2: சார், உங்க மனைவி எனக்கு காதலியா இருக்கலாம், ஆனா என் காதலி உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கவே கூடாது. எங்களை சேர்த்து வைங்க சார். மாதவியை கூப்பிடுங்க. மாதவி, மாதவி.
3: ஹாய் கணேஷ்.
2: ஹாய்,
3: எப்போ வந்த?
2: ஹவ் ஆர் யூ?
3: ஃபைன். எப்படி இங்க வந்த?
0: நான் சொல்றேம்மா, இவனை சண்டே மார்க்கெட்ல பார்த்தேன், உங்க காதலை பத்தி சொல்லி அழுதான். நான் தான் அட்ரஸ் கொடுத்து மாதவன் கிட்ட போய் பாருன்னு சொன்னேன்.
4: யோ தாத்தா, விளையாடுறீங்களா? ஊர்ல இவ கூட வாடலன்னா வெட்டி போட்டுடுவேன் தீர்ப்பு கொடுத்துட்டு இப்ப இவனை இங்க அமைச்சிருக்கீங்க.
0: அதுல என்ன தப்பு தம்பி? இவன் காதலிய நீ கட்டிக்கிட்டதுனால உன் காதலிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு உனக்கு தெரியல. இவன் காதலிக்கிற மாதவிய நீ கட்டிக்கிட்டதுனால இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சின்ன விஷயம்தான், இதுக்காகவா போய் தற்கொலை பண்ணிக்குவாங்க?

0: தம்பி, ஆண்டவன் கொடுத்த உசுறு அதுவா போகணும். இடையில சாவு நினைக்கிறது கோழத்தனம்.
1: ஐயோ, எல்லாம் சரி தாத்தா, எங்க பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு?
0: ஆரம்பிச்ச இடத்துக்கு போ.
1: புரியலையே தாத்தா.
0: சொல்றேன் கேளு, விட்டு கொடுத்தா வாழ்க்கை பட்டு போகாது. மாத்தி யோசிங்க.
1: நான் இப்ப எதை விட்டு கொடுக்கணும், எதை மாத்தி யோசிக்கணும்?
0: மாதவியை விட்டு கொடுக்கணும். அவ கழுத்துல கட்டின தாலிய கட்டுறதுக்கு மாத்தி யோசிக்கணும். என்ன, நான் சொல்றது புரிஞ்சுதா? வர்ற மாசம் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு, நாடகம் போடுறதுக்கு கூப்பிடுவேன். டேய் மாதவா, போட போற நாடகத்துல நான் சொல்ற மாதிரி சீ பஞ்சாயத்தை கூட்டி ஏதாச்சும் பழமொழி சொல்லி தீர்ப்பு கொடுத்துறேன். அப்புறம் பார்.
1: ஓகே, டன்.
0: அமைதி அமைதி அமைதி. தம்பி, மாதவன் பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு, பிராதி என்னன்னு கேட்போம். தம்பி சொல்லுங்க, என்ன பிரச்சனை?
1: தாத்தா, நான் மாதவி, அதான் உங்க பேத்தியோட சேர்ந்து வாழணும்.
0: அது எப்படி பண்ண முடியும்?
1: ஏன் முடியாது? இந்த வருஷம் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் இருக்கு, நாடகம் போட கூப்பிட்டீங்க, நாடகமும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. நாடகத்துல கதை பிரகாரம் என் கூட சேர்ந்து வாழ பிடிக்காத என் மனைவி மீனா தாலியை கழட்டி எறிகிறா. அது நாடக கதைக்காக. இப்ப தாலியை கட்டிக்க சொன்னா மாட்டேங்கிறா. ஏங்க, நாடகத்துல கழட்டி போட்ட தாலி தானுங்களே, அதை கட்டிக்கிட்டாரா என்ன?
0: நிறுத்துறே, நிறுத்து. என்னடா சொன்ன, நாடகத்துக்கு கழட்டின தாலியா? டேய், நடந்து கழட்டினாலும், கடந்து கழட்டினாலும், நின்று கழட்டினாலும், எழுந்து கழட்டினாலும், தூக்கத்துல கழட்டினாலும், ஏக்கத்துல கழட்டினாலும், நடிப்புக்கு கழட்டினாலும், நெஜத்துக்கு கழட்டினாலும், கட்டத்துக்கு முன்னாடி அது தாலிடா. கழட்டிட்டா வெறும் மஞ்சக்கயிறு. அதை மறுபடியும் கட்டிக்க சொல்ல ஆண்டவனுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப நான் சொல்றேன்டா தீர்ப்பு, கழட்டின தாலி கழட்டினதுதான். இனி இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நீனே அமைச்சுக்கலாம். என் பேத்தி வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன்.
2: சரியான தீர்ப்பு. தாத்தா வாழ்க, தாத்தா வாழ்க, தாத்தா வாழ்க.
1: வேற வழி இல்ல, நானும் தீர்ப்பை ஏத்துக்கிறேன்.
0: பாத்தியாடா மாதவா, அவனுங்க வழியிலேயே போய் தான் திருப்பணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் எப்பவும் நமக்குள்ளதாண்டா இருக்கு.
3: நேயர்கள், இதுவரை சந்தோஷம் நமக்குள்ள நாடகம் கேட்டீர்கள். எழுத்தாக்கம் ஆர். ராஜரத்னம் அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மாதவனாக ஆர். ராமகிருஷ்ணன், நாட்டாமையாக லிங்கன்மணி, மணியக்காரர் மற்றும் கணேஷாக துரை ராமலிங்கம், தாத்தாவாக வி. சிவகுமார், மாதவியாக கீழ்ப்பாளூர் ருக்மணி ராஜபூபதி ஆகியோர். அமைப்பில் உதவி ஏ. கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

நேரம் மதியம் 12:30 5 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக பல்லாண்டு என தொடங்கும் ஆழ்வார் பாசுரங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் பன்னிசை மலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ண மாடங்கள் என தொடங்கும் ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரை பன்னிசைமலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் ஆழ்வார் பாசுரங்கள் பாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று

என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள், முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சிமிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்புத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்று முன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5,400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உதம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும், விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்டு டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சிது. அதை பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்தனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறு தொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானது என்று தெரிவித்த திரு ட்ரம்ப், இந்த போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு ட்ரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லன் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழித் தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் மதியம் 12:50, 29:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது புதின பக்கங்கள். நிகழ்ச்சி தொடங்கும் முன்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: அவர்கள் அனைவருக்கும் ஆடிப்பாடி சிரித்து மகிழ வேண்டும் என்ற ஆசை இருப்பது போல தெரிந்தது. எனினும் அதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரமே இல்லை. அவர்கள் அனைவருமே ஒரே விதமான லட்சிய நம்பிக்கையோடு ஒத்து நிற்பதாக தாய்க்கு தோன்றியது. எனினும் அவர்கள் அனைவரும் தனித்தனியே தமக்கென ஒரு உருவும் குணமும் கொண்டிருந்தார்கள். ஆயினும் அவர்கள் அனைவரது முகங்களும் அவளுக்கு ஒன்று போலவே தோன்றின. எம்மாசை நோக்கி செல்லும் கிறிஸ்துநாதரின் அருள் நாட்டத்தைப் போல் அன்பும் அழுத்தமும் பிரதிபலிக்கும் ஆழமும் தெளிவும் கருமையும் கொண்ட கண்களோடு அமைதியும் தீர்மான புத்தியும் நிறைந்து விளங்கும் மெலிந்த முகத்தைப் போல் ஒரே முகம் போல் தோன்றியது அவளுக்கு. அவர்களின் தொகையை எண்ணி கணக்கிட்டாள் தாய். அவர்கள் அனைவரையும் பாவலை சுற்றி நிற்க வைத்து அவர்களுக்கு மத்தியில் பாவலை நிறுத்தி வைத்தால் பாவல் எதிரிகளின் கண்ணில் படாமல் எப்படி அந்த வியூகத்துக்குள்ளேயே மறைந்து நிற்பான் என்பதை அவள் கற்பனா ரூபமாகவே சிந்தித்து பார்த்து கொண்டாள். ஒரு நாள் குறுகுறுப்பும் சுருண்ட கேசமும் நிறைந்த ஒரு யுவதி நகரிலிருந்து வந்தாள். அவள் அந்திரேக்கு ஒரு பொட்டலம் கொண்டு வந்திருந்தாள். திரும்பி செல்லும் போது அவள் தாயை நோக்கி திரும்பி உவகை நிறைந்த தம் கண்களில் ஒளி பாய்ந்து பளிச்சிட்டு மின்ன வாய் திறந்து சொன்னாள், தோழரே போய் வருகிறேன். சென்று வருக என்று சிரிப்புக்கு ஆளாகாமல் பதிலளித்தாள் தாய். அந்த பெண் வெளியே சென்ற பிறகு தாய் ஜன்னல் அருகே சென்று நின்றாள். வசந்த கால மலர் போல புதுமையும் வண்ணாத்தி பூச்சியைப் போல மென்மையும் பெற்று சிறு கால்களால் குறுகுறுவென்று தெருவழியே நடந்து செல்லும் அந்த தோழியை பார்த்தாள். பார்த்தவாறே தனக்குள் சிரித்து கொண்டாள். தோழி என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள் தாய். அடி என் செல்ல பெண்ணே, உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு துணை நின்று உதவ கடவுள் உனக்கு ஒரு நல்ல உண்மையான தோழனையும் அருள் செய்யட்டும். நகரிலிருந்து வரும் அத்தனை பேரும் ஏதோ பிள்ளை குணம் படைத்த பேதைகளைப் போல தோன்றியது அவளுக்கு. அதைக் கண்டு மிகவும் பெரிய மனதோடு அவள் தன்னுள் சிரித்துக் கொள்வாள். என்றாலும் அவர்கள் கொண்டுள்ள கொள்கை வைராக்கியம் அவளை ஆனந்த வியப்பில் ஆழ்த்தும், உள்ளத்தை தொடும். அந்த வைராக்கியத்தின் ஆழ்ந்த தன்மையும் அவளுக்கு வரவர புரிய தொடங்கியது. நீதியின் வெற்றியை பற்றி அவர்கள் காணும் லட்சிய கனவுகள் அவளது உள்ளத்தை தொட்டு தடவி சுகம் கொடுத்தன. அந்த கனவு மொழிகளை அவள் கேட்கும்போது காரண காரியம் புரியாத ஏதோ ஒரு சோக உணர்ச்சிக்கு அவள் ஆளாகி பெருமூச்செறிந்து கொள்வாள். முக்கியமாக அவர்களது சர்வசாதாரணமான எளிமையும் தங்களது சொந்த நலன்களில் அவர்கள் காட்டும் அழகான அசட்டை மனப்பான்மையும் அவளை மிகவும் கவர்ந்துவிட்டன. வாழ்க்கையை பற்றி அவர்கள் சொல்லியவற்றை பெரும்பாலும் ஏற்கனவே அவள் உணர்ந்து கொண்டிருந்தாள். அவர்கள் தாம் மனித குலத்தின் துயரங்களுக்குரிய உண்மையான பிறப்பிடத்தை மூலாதாரத்தை கண்டுபிடித்தவர்கள் என அவள் உணர்ந்தாள். எனவே அவர்களது சிந்தனைகளையும் அதன் முடிவுகளையும் அவளும் பெரும்பாலும் ஒப்புக்கொள்ள பழகினாள். என்றாலும் அவளது இதயத்தின் அதல பாதாள ஆழத்திலே அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிட முடியும் என்பதையோ, தங்களது லட்சியத்திற்காக சகல தொழிலாளி மக்களையும் ஒன்று திரட்டி ஒரே சக்தியாக பலப்படுத்தி விடுவார்கள் என்பதையோ அவள் நம்ப துணியவில்லை. இன்றோ ஒவ்வொருவனும் அவனவன் வயிற்றை நிரப்பவே வழிபார்க்கிறான். அந்த பிரச்சனையை நாளை வரை ஒத்திவைப்பதற்கு கூட எவனும் விரும்பவில்லை. இதுதான் அவளுக்கு தெரியும். தொலைவும் துயரமும் நிறைந்த இந்த பாதையில் அதிகம் பேர் துணிந்து செல்ல ஒப்பமாட்டார்கள். இறுதியாக எய்து போகும் அனைத்து மக்களின் சகோதரத்துவ சாம்ராஜ்யம் எல்லோருடைய கண்களுக்கும் தெரிந்துவிடப் போவதில்லை. எனவேதான் அந்த நல்ல மனிதர்கள் எல்லோரும் அவளுக்கு குழந்தைகளைப் போல தோன்றினார்கள். அவர்களது முகத்தில் மீசை தாடிகள் வளர்ந்திருந்த போதிலும் சோர்வினால் களைத்து வாடிய முகபாவம் தெரிந்தாலும் அவளை பொறுத்தவரை அவர்கள் சின்னஞ்சிறார்கள்தாம். அட என் அருமை குஞ்சுகளே என்று தலையை அசைத்து கொண்டு தனக்குத்தானே நினைத்து கொண்டாள் அவள். இப்போது அவர்கள் அனைவரும் அருமையான நேர்மையான தெளிவாற்றல் கொண்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் நன்மை செய்வதை பற்றி பேசினார்கள். தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் தங்களை பற்றிய கவலையின்றியும் அவர்கள் முன்னேறினார்கள். இம்மாதிரியான வாழ்க்கையை அதனது ஆபத்தான சூழ்நிலையை கூட பொருட்படுத்தாது எப்படி ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்பதையும் அவள் உணர்ந்து

0: கொண்டாள். தன்னுடைய கடந்த காலத்தின் இருள் செறிந்த வாழ்க்கை பாதையை அவள் நினைத்து நினைத்து பார்த்து பெருமூச்செறிந்து கொண்டாள். அவளது இதயத்துக்குள்ளே நான் இந்த புதிய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றவள் என்ற உணர்ச்சியும் சிறுக சிறுக வளர ஆரம்பித்தது. இதற்கு முன்பெல்லாம் தன்னை எவருமே விரும்பவில்லை என கருதினாள் அவள். ஆனால் இப்பொழுதோ எத்தனையோ பேருக்கு தான் தேவைப்படுவதை அவள் கண்கூடாக பார்த்தாள். இந்த புதிய இன்பகரமான உணர்ச்சி அவளை தலை நிமிர்ந்து நடக்க செய்தது. அவள் தொழிற்சாலைக்குள் துண்டு பிரசுரங்களை ஒழுங்காக கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அப்படி செய்வது தன் கடமை என்று கருதினாள். வேவுக்காரர்கள் அவளை பார்த்து பார்த்து பழகி போனார்கள். எனவே அவள் மீது அவர்கள் அத்தனை சிரத்தை காட்டவில்லை. எத்தனையோ தடவைகளில் அவர்கள் அவளை சோதனை போட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சோதனை போடும் நாளெல்லாம் தொழிற்சாலைக்குள் அந்த பிரசுரங்கள் தலை காட்டி பரவி திரிந்த நாளுக்கு மறுநாளாகவே இருந்து வந்தது. அவளிடம் எந்தவிதமான பிரசுரங்களும் இல்லாத நாட்களில் அவள் வேண்டுமென்றே காவல்காரர்களை தன் மீது சந்தேகம் கொள்ளுமாறு தானே தூண்டிவிட்டு விடுவாள். அவர்கள் அவளை பிடித்து சோதனை போடுவார்கள். அதுதான் சமயம் என்று அவள் அவர்களோடு வாதாடி தன்னை அவர்கள் இழிவுபடுத்தி விட்டதாக பாவனை செய்து கொள்வாள். அவர்களை அவமானப்படுத்தி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நிரூபித்து காட்டிவிட்டு அகன்று செல்வாள் அவள். தன்னுடைய சாமர்த்தியத்தை எண்ணி தனக்குத்தானே பெருமைப்பட்டுக் கொள்வாள். இது அவளுக்கு ஒரு ஆனந்தமயமான விளையாட்டு போல இருந்தது. நிக்கோலாய் வசோஷிகோவை தொழிற்சாலையில் மீண்டும் வேலைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. உத்தரக்கட்டைகள், விறகு, பலகைகள் முதலியவற்றை ஏற்றுமதி செய்யும் ஒரு மர வியாபாரியிடம் அவன் வேலைக்கு அமர்ந்தான். அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவன் மரங்களை பரமேற்றி கொண்டு செல்வதை தாய் பார்த்துதான் வந்தாள். முதலில் நூஞ்சான் பிறவிகளான ஒரு ஜோடி கருத்த குதிரைகள் வரும். அந்த குதிரைகள் தமது பஞ்சடைந்து நொந்து போன கண்களை திருக திருக விழித்து கொண்டு தலைகளை அசைத்து அசைத்து வரும். உழைப்பினால் ஓய்ந்து போன அவற்றின் கால்கள் விடவிடத்து நடுங்கும். குதிரைகளை அடுத்து பச்சை மறை கட்டைகளாவது, அறுத்தெடுத்த பலகைகளாவது ஒன்றோடொன்று மோதியவாறு தரையில் தோய்ந்தபடி அந்த பக்கத்தில் நிக்கோலாய் வருவான். அவனது கைகள் குதிரைகளின் லகானை வெறுமனே பிடித்து கொண்டிருக்கும். நிக்கோலாயின் கால்களில் கனத்த பூட்ஸுகள் இருக்கும். தொப்பி தலைக்கு பின்னால் தள்ளி போயிருக்கும். மேலும் அவனது ஆடை அணிகளும் கிழிந்து பழங்கந்தலாய் போயிருக்கும். உடையெல்லாம் ஒரே புழுதி படைந்து தரைக்குள்ளிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணடைந்து அலங்கோலமாய் தோன்றும். தடித்த முண்டு கட்டையைப் போல தோன்றுவான் அவன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நேர்களே, எஃப்எம் ரெயின்போவில் இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம் மக்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நாடகம் மேடை மேல சில மணி நேரம் நடக்கிற ஒரு கலைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த மேடைக்கு பின்னாடி ஒவ்வொரு கலைஞரும் கடந்து வந்திருப்பது பல வருட உழைப்பு, அனுபவம், சவால்கள், வெற்றிகள், மறக்க முடியாத நினைவுகள். குறிப்பா ஒரு பெண் கலைஞரா நாடகத்துறைக்குள்ள நுழைஞ்சு தன்னோட திறமையை நிரூபிச்சு இத்தனை காலம் பயணிச்சுட்டு வர்றது என்பது ஒரு அழகான, அதே நேரத்துல சவால் நிறைந்த பயணம். ஆசிரியராக மாணவர்களின் வாழ்க்கையை வடிவமைத்து வருபவர், பாடகியாக தன்னுடைய குரல்

0: முன்னாள் இசை ரசிகர்களை கவர்ந்து அதே நேரத்தில் நாடக கலைஞராக மேடையில் தன்னுடைய திறமையை பதிவு செய்து வருபவர். இப்படிப்பட்ட ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞர் நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கலைஞரோட மேடைக்கு பின்னாடி இருக்கும் கதைகளையும் நாடகத்துறையில் அவங்க கடந்து வந்த பாதையும் இன்னைக்கு நம்மோட பகிர்ந்துக்க போறாங்க. எஸ், இன்னைக்கு நம்ம நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து தான் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட பேச போறோம். அவங்களோட நாடக பயணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம்.
1: நிகழ்ச்சியோட முதல் க்வெஸ்சனே என்ன அப்படின்னா, நீங்க நாடகத்துறைக்கு வரணும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு விதை வந்திருக்கும்ல உங்க மனசுல, அது வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க மேம்.
2: அது எனக்கு வந்தது காரணம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய ஃபர்ஸ்ட் கவிதை எழுதுவேன். அந்த கவியரங்கம் போகும்போது அங்க நாடகம் நடத்துவாங்க. ஒவ்வொருத்தவங்க அதை நடத்தும் போது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கு மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சது என்னன்னா, இவ்வளவு அழகா பேசுறாங்க நடிக்கிறாங்க, நாமையே இதை பண்ணி பார்க்க கூடாது, ஏன்னா எனக்கு நல்லா பாடுவேன், இதையே ஏன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு தோணுச்சு. அதுல ஒரு மேம் இருப்பாங்க, அவங்க நல்லா பேசுவாங்க, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நிமிஷம் தோணதுதான் அது.
1: உங்களோட முதல் நாடக அனுபவம், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த ஸ்டேஜ்ல ஏறும்போது, அந்த மேடையில ஏறும்போது அந்த முதல் தருணம் இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
2: எஸ் மேம், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது MS ராஜா சார் அவர்கள், கலைமாமணி MS ராஜா சார். என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் தான் கொடுத்தாங்க, ஏன்னா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு தெரியாது, நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மேம்.
1: சில டிசிஷன்ஸ் நம்ம எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து நாடக கலைஞரா ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த அந்த தருணம் பற்றி சொல்லுங்க மேம்.
2: அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த அப்ரிசியேஷன் பண்ணாங்க இல்லையா, பரவாயில்ல இப்ப நம்ம நல்லா பண்றோம், நமக்கு வருது அப்படியே எனக்கு பாசிட்டிவா எனக்கு மனசுல தோணுதுனால, அது நான் என்ன பண்ணேன், இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுல வந்தது. அதுக்கு அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சு.
1: எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம குடும்பம் சப்போர்ட் பண்ணணும், அது பெரிய விஷயம். அப்போ வந்து ஒரு பெண்ணா நீங்க நாடகத்துறைக்கு வரும்போது நீங்க உங்களோட குடும்பத்தினர் வந்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லுங்க மேம்.
2: எஸ் மேம், இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ராஜா சார் சொன்ன இல்லைங்களா, அவங்க கொடுக்கும்போது நான் என் வீட்டுல போயிட்டு சொன்னேன், என் பசங்க, என் ஹஸ்பண்ட், என் தம்பிங்க, எங்க நைனா, எங்க அம்மா எல்லாருக்கிட்டயுமே நான் சொன்னேன். சொல்றப்ப ஃபர்ஸ்ட் என் பசங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சாங்க, அம்மா நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா பண்றீங்க, எல்லாமே கிளாஸ் நல்லா எடுக்கிறீங்க, கண்டிப்பா இதையும் பெஸ்டா பண்ணுவீங்க, கவலைப்படாதீங்க.
0: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ நாடக கலை அப்படிங்கிறதுக்கு அந்த கலைக்கு முறையான பயிற்சிங்கிறது எவ்வளவு முக்கியம்? நீங்க யார்கிட்டயாவது பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கீங்களா?
1: எல்லாத்துக்குமே பயிற்சி ரொம்ப முக்கியம் மேம். ஆனா நான் பயிற்சி யாருக்கிட்டயும் எனக்கு எடுக்கல. எனக்கு டைலாக் கொடுத்தாங்க, மாடுலேஷன் பண்ணி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி காமிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டைலாக் பண்ணும்போது நமக்கே தெரியும் இல்லையா, இந்த டைலாக் இப்படி பேசினா நல்லா இருக்கும், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இப்படி காமிச்சா நல்லா இருக்கணும், நமக்கே தெரியும் இல்லைங்களா. ஸோ எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன், இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நாங்கள் பண்ணும்போது மேடையில் நடித்து காமிக்கும் போது, ரிகர்சல் போகும்போது சார்கிட்ட அதே மாதிரி பண்ணி காமிச்சேன், ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு டைலாகும் கொடுக்கும்போது நானே என்னுடைய கேரக்டர் வாய்ஸ் மாடுலேஷன் நானே மாற்றிக்குவேன் மேம்.
0: இந்த நாடகக்கலை, அதாவது உங்களோட முதல் நாடகத்தோட கதாபாத்திரம் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்காக நீங்கள் எப்படியெல்லாம் தயாரானீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போகிறோங்கிறப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த அதை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக. அது வந்து எனக்கு சுங்கிடி சேலை கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கிராமத்துல ஒரு பெண்ணா இருக்கணும், பெண் கேரக்டர் அது, கிராமத்து பெண்ணு. சுங்கடி சிலை அது எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு சார் சொன்னாங்க, இப்படிதான் வரணும், நல்ல கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுக்கணும், நல்ல பெரிய கம்மல் போட்டுக்கணும், பெரிய பொட்டு வச்சுக்கணும், கொண்டை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது எதுவுமே எனக்கு போட்டு பழக்கல, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் எனக்கு அங்கே மேக்கப் போட்டு விட்டவங்க தான் எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய அந்த உருவத்தை அந்த மேக்கப் போட்டு அதை பார்க்குறப்ப எனக்கே என்ன பிடிச்சிருந்தது. எல்லாரும் என்னை பாராட்டினாங்க, நல்லா இருக்குமா உனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது மேம் அது.
0: இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நாடகங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் பார்த்த நாடகத்துக்கும் நீங்கள் நடிக்க வந்த அந்த சூழல் இருக்கிற நாடகத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்க?
1: அப்போ பார்த்தீங்கன்னா கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, திருவிழாவில் கூத்து நடக்கும், அதை பார்ப்போம். அவங்களாம் பயங்கரமாக பண்ணுவாங்க, அதை பார்க்கும்போதே அந்த வயசில் நமக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கும், என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்குமே நிறைய இருக்குது, கற்றுக்கிறதுக்கு நிறைய டெவலப் ஆகிருக்கு இல்லைங்களா. அதனால இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கா எதுக்காகட்டுமே ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாமே ஈஸியாக இருக்குது, வண்டி இருக்குது, டக்குன்னு போகிறோம் வரோம், எங்கே கூப்பிட்டாலும் போக முடியுது. அப்போ ரொம்ப ஒன்று சைக்கிளில் போவாங்கள, நடந்து தான் போகணும், அப்போ எல்லாமே ரொம்ப கஷ்டம் மேம். இப்போ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. முதல் முறையாக உங்கள் மேலே அந்த லைட்டிங் படும்போது அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா யூஸ்வலாகவே எல்லாருக்குமே இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கும், ஃபர்ஸ்ட் அது குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் முத முத அந்த மேடைகளில் ஏறும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி அதை கடந்து வந்தீங்கன்னு சொல்லுங்கள் மேம்.
1: அது எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லலாம் மேம். ஏன் அப்படின்னா எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நான் பாட்டு பாடுவேன். ஸோ நிறைய ஸ்டேஜ் ஏறி ஏறி பாடி பட்டிமன்றம் பேசி இது மாதிரி எல்லாமே பண்ணதுனால அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது எனக்கு இல்லை. மற்றபடி புது அனுபவம் அது, நாடகம் அப்படின்றது புது அனுபவம், ஸ்டேஜ் ஃபியர்ன்றது எதுவும் இல்லை மேம்.
0: இது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான விஷயம். முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நாடகத்துக்கு நீங்க போக போறீங்க, அந்த கதையை படிக்கிறீங்க, அந்த கதையை படித்த உடனே அந்த கதாபாத்திரமாவே உங்களை மாத்திக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன, அந்த முதல் படி என்னவா எடுப்பீங்க?
1: அது நான் ஃபர்ஸ்ட் அந்த டயலாக படிப்பேன் மேம். ஏன்னா அந்த ஸ்டோரி எங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுதான் கதை, இந்த கேரக்டர் உங்களுக்கு அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருவாங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த டயலாக பண்ணும்போது எங்களுக்குள்ள தோணும், இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. எங்களுக்குள்ள நாங்க தான் எங்களுக்கு ஆசிரியர், ஏன்னா எங்களுக்கு யாரும் வீட்டுல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஒரு தனி ரூம்ல போயிட்டு நாங்க எங்களையே பயிற்சிக்கோ, எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கோம், இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும் வேல்விழி, இதை இப்படி பண்ணி பாரு. ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் நாங்களே பண்ணி பார்ப்போம், டயலாக் மாடுலேஷனா இருக்கட்டும், வாய்ஸ் மாடுலேஷன், எங்களுக்கு நாங்களே எனக்கு நானே பண்ணிக்கிட்டு ஓகே இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு நான் பண்ணி காமிப்பேன். ஏய் நான் பேசுறேன்ப்பா, இது நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது என் பசங்க, அம்மா இப்படி பண்ணும்போது நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு அவங்க சொல்றதே ஃபர்ஸ்ட் என் பசங்க தான் எனக்கு எல்லாமே பண்ணுவாங்க மேம்.
0: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்போ வந்து படங்கள், திரைப்படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கேமரா முன்னாடி தான் நடிக்கணும். கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கும் மேடை நாடகங்களில் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அது ரொம்ப நல்லா இருக்கும் மேம். என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் மேடை நாடகம் தான் நடித்தேன். அது வந்து இந்த பொதுமக்கள் இந்த கிராமத்தில் தான் இது நடக்கும். சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி இது நடக்கல. எல்லாமே திருவிழாவில் தான் நாங்கள் பண்ணோம் அந்த நாடகம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, பாண்டிச்சேரிக்குள்ளே புதுவையில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஊருக்குள்ளே போய் நாங்கள் மேடையில் பண்ணும்போது அந்த மக்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது, அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வயதான மட்டும் கிடையாது, எல்லா ஏஜ் குரூப்பும் பார்ப்பாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து நார்மல் ஏஜ்ல எல்லா யங்ஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது நைட்ல ஈவினிங்ல தானே நடக்குது. சோ எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரிலாக்ஸா வந்து பார்ப்பாங்க. பாக்குறப்ப கடைசியா அவங்க அந்த விசில் அடிக்கிறது, சந்தோஷமா அப்படியே என்ஜாய் பண்றது நமக்கே பார்க்கும் போதே தெரியும் அவங்க எப்படி அவங்க மகிழ்ச்சியா ஃபுல் மனசோட இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்கன்னு. நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேஜ்ல ஏறி வந்து நீங்க நல்லா பண்ணீங்க, இந்த இடத்துல இந்த டயலாக் நல்லா பேசுனீங்க, உங்களோட முக பாவனை நல்லா இருந்தது அப்படின்னு பர்சனலா வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது பரவாயில்ல, நம்மள நாமளே மெருகேத்திக்கிட்டோம் அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லுவேன். வாய்ப்பு கொடுத்த எம் எஸ் ராஜா சாருக்கும் எப்பவுமே கடவுளுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம்.
1: யூஸ்வலாவே இந்த மேடையில நிறைய பேர் நம்ம ஒண்ணு பேசணும்னு நினைச்சிட்டு போவோம், அந்த டைம்ல மறந்துருவோம் இல்லையா? அதே மாதிரி மேடையில எதிர்பாராத விதமா ஏதாவது வசனங்களை நீங்க மறந்துருக்கீங்களா? அந்த சூழலை நீங்க எப்படி சமாளிச்சிருக்கீங்க?
2: நான் டைலாக் மறந்துதான் எனக்கு அனுபவம் இல்ல மேம், ஆனா அதை பார்த்துருக்கேன். என் கூட நடிச்சவங்க இப்ப நாங்க பேசும்போது எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த டயலாக் இவங்க பேசணும் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகா அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க. தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் அவங்க என்ன டயலாக் பேசணும் இந்த இடத்துல அப்படின்றது, ஆனா ஆடியன்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது. அது அழகா அவங்க ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை அப்படியே மேனேஜ் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கும் அந்த இது.
1: நாடகத்துல வந்து முகபாவனை, அந்த முகபாவனையை விட உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க மேம்?
2: இது ரொம்ப முக்கியம் மேம். ஏன்னா ஒரு கேமராவில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம மாத்தி மாத்தி நடிச்சு எப்படி வேணாலும் திரும்பிக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம். மேடை நாடகம் அப்படின்ற போது ஒரு மைக்கு முன்னாடி மட்டும்தான் நின்றுட்டு பேச முடியும். அப்பப்ப சும்மா நம்மளோட உடல் என்ன ஆகும்னாக்கா நகர்ந்து போகும். அந்த டைம்ல நம்மளுடைய கை, நம்மளுடைய உடல், முகம், கண்ணு, இது எல்லாமே பேசணும் அந்த டைலாக்கு. அப்பதான் பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது முழுமையா போய் சேரும். சும்மா பொம்மை மாறி போய் நின்றுக்கிட்டு டைலாக் மட்டும் டெலிவரி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா பாக்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கு, எந்திரிச்சு போயிடுவாங்க. நம்மளுடைய டைலாக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் மொழியை கொடுத்தாதான் அதை ஃபுல்லா அவங்க 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் மேம். அதனால அது உடல் மொழின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம் மேடை நாடகம்.
1: அதுக்கு எந்த மாதிரியான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழியை கத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் எடுக்கணும் மேம்?
2: அது எங்களுக்கு சொல்லி

0: கொடுக்குற அந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த இந்த இடத்துல கையை இப்படி காமிக்கணும், கொஞ்சம் பாடி இப்படி நகர்த்தி இப்படி சொல்லணும், முகத்தை இப்படி காமிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு அந்த டைரக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க மேம். ஸோ அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணி அழகாக பண்ணிட்டு வந்துருவோம்.
1: இப்போ மைக் இல்லாத காலத்துல, அதாவது அந்த தெருக்கூத்துக்கள் இதுலாம் வந்து மைக் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, மைக் இல்லாத காலத்திலயும் சரி இப்பவும் சரி, நாடக கலைஞர்களுக்கு இந்த குரல் வளம் அப்படிங்கிறது எவ்வளவு அவசியம் சொல்லுங்க மேம்.
0: குரல் வளம் இருந்தாதான் மேம் எல்லாத்தையுமே நல்லா பண்ண முடியும். ஏன்னா இப்ப மைக்கு இல்லை அப்படின்னாலும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்மளுடைய குரல் வளத்தை வச்சு எத்தனை பேருக்கு வேணாலும் அதை நம்ம டெலிவர் பண்ண முடியும் நம்மளுடைய டைலாக. ஸோ ஒவ்வொரு கலைஞர்களுக்குமே அந்த குரல் வளம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு மைக்கே தேவையில்லை, நான் ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிற அவையில கூட என்னுடைய சத்தம் கடைசி இருக்கிற அந்த கடைசி இருக்கிற உட்காந்துருக்கிறவங்க கூட அழகாக நல்லா பேசி காமிக்க முடியும், அவங்களால கேட்க முடியும் அப்படின்னு தன்னுடைய குரல் வளத்தை நல்லா அந்த பேசி டைலாக டெலிவர் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால குரல் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைக்கு இருக்கு இல்லை, நான் மைக்கு இல்லாமலே நல்லா பேசுவேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வேணும் மேம். மைக்கு மட்டும் நம்பிட்டு போக கூடாது.
1: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.
2: நேரம் மதியம் 1:28 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள்.
3: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
4: ஒலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
5: RBI சொல்கிறது
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில். இன்னைக்கு மகளி நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு உணர்ச்சிகரமான காட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முக்கியமான உணர்ச்சிகரமான காட்சியில நடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்திகை பார்ப்பீங்க மேம், அதாவது அந்த பயிற்சி எந்த அளவுக்கு எடுப்பீங்க?
1: அது எனக்கு இப்போ நான் ஸ்கூலுக்கு போ, நான் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் மேம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அதை நடத்தும் போது ஒரு குழந்தைங்க கிளாஸ் வைஸ் நம்ம நடத்தும் போது ஒவ்வொரு கிளாஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஏஜ் குரூப்பாவே நாங்க மாறிடுவோம். பெரிய பசங்க நடத்தும் போது பெரியவங்களா இருப்போம், சின்ன குட்டி பசங்க நடத்தும் போது அந்த ஏஜ் குரூப்லேயே போயிடுவோம். ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த நாடகத்துக்கு போகும்போது. அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நாங்க என்ன பண்ணுவோம், எங்களை நாங்களே மாத்திக்குவோம், மாத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை அந்த டைலாக் எல்லாமே நாங்களே. இப்ப வீட்டுல என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப மேக்ஸிமம் குளிக்க போகும்போது கூட அந்த டைலாக் நாங்க பேசி பார்ப்போம், சமைக்கும் போது பேசி பார்ப்போம், எங்களுக்கு

0: எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ணுறது தெரியாது. அந்த டைம்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா பண்ணணும், நம்மளை மற்றவங்க பாராட்டணும் அப்படின்ற ஒரு நமக்கு ஆசை இருக்குது அப்படின்னா என்ன டைம் கிடைக்குதோ அப்போ எல்லா டைம்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோம் நாங்கள்.
1: இப்போது இது வரைக்கும் நீங்கள் நடித்ததில் உங்களுக்கு ரொம்ப சவாலான கதாபாத்திரம் அப்படின்னு தோணின மாதிரி ஏதாவது இருக்கா?
0: எஸ் மேம், அது எப்படின்னா ஒரு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் நடந்தது. அது ஒரு சிவன் பார்வதி முப்பெரும் தேவிகள் முப்பெரும் தேவர்களுடைய அந்த கதை. அதில் எனக்கு லக்ஷ்மி கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த டயலாக் அப்படின்றது கொஞ்சம் நல்லா பெருசாவே கொடுத்துருந்தாங்க. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெரிய டயலாக் கொடுத்தது. அதுதான் கொஞ்சம், ஆனால் அதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, அதை பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மெமரி பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக நடந்தது மேம். ரொம்ப நல்லா இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அந்த சார் என்ன பண்ணாங்கன்னா, பரவாயில்லையம்மா, நீ குட்டி டயலாக் கொடுத்தாலும் நல்லா பண்ணிடுற, பெரிய டயலாக் கொடுத்தாலும் நல்லா பண்ற, ரொம்ப நல்லா பண்றமா அப்படின்னு டைரக்டர் சார் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க மேம். ரொம்ப பிடிச்சிருந்தது.
1: இப்போ ஒரு நாடகத்துல நகைச்சுவை, சோகம், கோபம் இதுல எந்த உணர்வை வந்து மேடை பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம் மேம்?
0: நகைச்சுவை ரொம்ப கஷ்டம் மேம். ஏன்னா நாம பேசுறது மற்றவங்களை சீக்கிரமா அழ வச்சிடலாம், சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேம்.
1: கண்டிப்பா.
0: அதனால அந்த நகைச்சுவையா பேசுறதுதான் மேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அது முழுமை அடைஞ்சிரும், ஒரு நாடகமே முழுமை அடைஞ்சிரும் மேம். அது நகைச்சுவா பேசுறதுதான் மேம் ரொம்ப கஷ்டம்.
1: நீங்க அது மாதிரி பண்ணிருக்கீங்களா?
0: இன்னும் எனக்கு அந்த நகைச்சுவான கேரக்டர் எனக்கு கொடுக்கல.
2: தொடர்ந்து பேசலாம், இப்போ ஒரு ஷார்ட் பிரேக்.

0: நேரம் மதியம் 1:45:37.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம், முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்னைக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில நாடகத்துறையின் பயணங்கள் குறித்து திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவங்க கூட தான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். ஒரு கதாபாத்திரத்தோட தாக்கம் மேடையை விட்டு இறங்கினதுக்கு அப்புறமும் அது வந்து உங்களுக்கு இருந்திருக்கா? உங்க நிஜ வாழ்க்கையில உங்களை பாதிச்சிருக்கா?
2: நிஜ வாழ்க்கையில பாதிக்கல மேம். அந்த ஸ்டேஜ்லயே அதை நடிக்கும் போது என்னை அறியாம நான் உண்மையாவே அழுதுட்டேன். அது அழற கேரக்டரு, அது நடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு அந்த கேரக்டர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போயிட்டும் எனக்கு ஒரு 15 minutes 15 நிமிஷம் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுத மேம்.
1: இப்போ நாடகத்துல ஒப்பனை, அதாவது அந்த மேக்கப்பும் அந்த காஸ்டியூம்ஸும் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த ஒப்பனையும் ஆடைகளும் எந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு உயிரோட்டத்தை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
2: முழு உயிரோட்டமே அங்கதான் மேம் அடங்கி இருக்கு.

0: ஏன் அப்படின்னா இந்த கேரக்டர் இப்படிதான் அப்படின்றது மக்களுக்கு வெளிப்படுத்துறது அந்த மேக்கப்பும் அந்த உடையும் தான். ஒரு லக்ஷ்மினா எப்படி இருக்கணும், ஒரு ஊர் மக்கள்னா எப்படி இருக்கணும், ஒரு ராஜானா எப்படி இருக்கணும், ஒரு ராணினா எப்படி இருக்கணும், ஒரு வேலையாள் கேரக்டர், ஒரு வீட்டில் வேலை செய்யற கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றது அந்த மேக்கப்பும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த உடையும் தான் மேம் ரொம்ப முக்கியம். அதை பார்த்தாலே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ கட்டபொம்மன் கேரக்டர் வராங்கன்னா அந்த உடையை பார்த்தாலே ஏய் இவங்க கட்டபொம்மன் நடிக்க போறாங்கப்பா அப்படின்னு நம்மளை கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த நாடகத்துக்கு மேக்கப்பும் ரொம்ப முக்கியம், உடை அலங்காரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேம்.
1: இது வரைக்கும் நீங்கள் வந்து இத்தனை வருடங்களாக உங்களோட நாடக பயணத்தில் உங்களுக்கு பிடிச்சமான அல்ல மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாடகம்னு அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: எஸ் மேம், கோரக்கர். அப்படி கோரக்கர்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நாடகமாக பண்ணோம். அப்போ எனக்கு அந்த கோரக்கருடைய கோரக்கர் சுவாமி வந்து என் வீட்டுல பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். நான் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நக்கல் பிடிச்ச கேரக்டர். அவங்க வந்து என் வீட்டை தேடி வந்து உதவி கேட்பாங்க, அதாவது உணவு கேட்பாங்க பிச்சை எடுக்கிற மாதிரி. ஒரு நாள் நான் உணவு கொடுக்குறேன், அடுத்த நாளும் அவங்க என் வீட்டில் வந்து கேட்பாங்க கோரக்கர் சுவாமி. எனக்கு அவங்க சுவாமின்றது எனக்கு அப்போ தெரியாது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோன்னா நக்கலாக பேச, ஏயா நான் உனக்கு நேற்று போட்டேன்னா நேற்று அம்மாவாசை போட்டேன் சாப்பாடு, உனக்கு டெய்லி நான் உனக்கு வடிச்சு வடிச்சு கொட்டுறதுக்கு நான் என்ன அன்ன சத்திரமா கட்டி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசுவேன். அந்த சுவாமி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பவ்யமா சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மேம். அந்த டைலாக் பேசும்போது அது முடிச்சிட்டு பண்ணும்போது தான் எனக்கு என்ன மீறி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த கேரக்டர் இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மேம்.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு நாம இப்ப வந்தாச்சு. இன்னைக்கு நாடகத்துறையின் பயணங்கள் நிகழ்ச்சியின் முதல் பகுதியை கேட்டீங்க. திருமதி வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடைய கலை பயணத்தின் இன்னும் பல சுவாரஸ்யமான அனுபவங்களை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இரண்டாம் பகுதியில் கேட்கலாம்.

நேரம் மதியம் 1:55 55 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நேயர்களே, புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வானவில் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரைசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நேரர். 7:00 முதல் 7:15 வரை திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி என்றால் 9:30 சங்கீத வானிலே.

பத்து மணிக்கு தென்மழை, பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நேரம், பதினொன்று பத்துக்கு நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். எஃப்எம் ரெயின்போவில் இன்று மதியம் மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 மணி முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை என்ஜன். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவில் 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சி நேரம் நிறைவு பெறும்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசிலா இணைந்த குரலில், கண்ணதாசன் கற்பனை நடையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 ஆண்டு வெளிவந்த ஆலயமணி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: அழகான பொண்ணு.
1: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா எனக்கு ஒண்ணுமே புரியல.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இணைந்த குரலில் கண்ணதாசன் கற்பனை நடையில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1962 வெளிவந்த காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம். நேரம் மதியம் 2:24:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளீர்கள்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்து கேட்கலாம். பி சுசீலா குரலில், கண்ணதாசன் கற்பனை நடையில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1961 ஆண்டு வெளிவந்த பாலும் பழமும் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது சத்தியம் திரைப்படத்திலிருந்து. பி சுசீலா குரலில், கண்ணதாசன் கற்பனை வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், 1963 ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை நெஞ்சை விட்டு அகலாத நமது நினைவுகளோடு ஒன்றிணைந்த என்றும் இனியவை திரைசை பாடல்களை கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்ந்திசை பாடல் பயிற்சி. ஹிந்தி மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் எஸ் ஜி குப்தா அவர்கள்.

0: குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்கிறேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்பொழுதும் காப்போம். இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன, ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் படாயங்கே, மில்கர் கதம் படாயங்கே, ஆகே பட்தே ஜாயங்கே,

0: என்ன நீங்க எல்லாம் பாட்ட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: செந்திசை பாடல் பயிற்சி கேட்டோம். எஸ் சி குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை கற்றுக்கொண்டோம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினமும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கடலூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிதம்பரம், தேவாலா, குடிதாங்கி, ஆலங்குடி, திருப்பூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோவில், பார்வுட், புதுச்சேரி, வானமாதேவி, லால்பெட், திருப்பூர் வடக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, பாப்பிரெட்டிப்பட்டி, நம்பியூர், கடலூர், அண்ணாமலை நகர், ராயக்கோட்டை, காரைக்கால், வடக்குத்து, சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை, திருவேற்காடு, வல்லம், மரக்காணம், நடுவட்டம், உளுந்தூர்பேட்டை, பேராபூரணி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆயன்குடி, குடலூர் பஜார், கிளன்மார்கன், புவனகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சென்னை சைதாப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கரம்புக்குடி, குப்பநத்தம், கொடைக்கானல், படகு குழாம், முகலிவாக்கம், உத்திரமேரூர், ஸ்ரீமுஷ்ணம், வளவனூர், நெய்வேலி, அரிமளம், திண்டிவனம், மன்னார்குடி, ஹாரிசன், வாலாஜா, மேல்கூடலூர், உட்பிரையர், மலையூர், நெய்வாசல், தென்பதி, அதிராமப்பட்டினம், தர்மபுரி, கீரனூர், பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, ஜெயங்கொண்டம், பன்ருட்டி, கந்தர்வக்கோட்டை, கேளம்பாக்கம், லக்கூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், தென்கனிக்கோட்டை, செங்கம், அடையாறு, ஏற்காடு, கலவை, வால்பாறை, பிள்ளையார்குப்பம், ஆனைமடுவு அணை, சென்னை வடபழனி, சேந்துரை,

0: எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக அளவு வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னை, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று தொடங்கி நாளை மறுநாள் 23ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் இடிமழை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 24ஆம் தேதியன்றும் 25ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதியன்றும் 27ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை வாய்ப்பு உண்டு. சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கி சாத் மே கனக்லதா. केंद्रीय गृह मंत्री अमित शाह ने आज पश्चिम बंगाल के सिलीगुड़ी में सशस्त्र सीमा बल एसएसबी मुख्यालय में कई परियोजनाओं का उद्घाटन और शिलान्यास किया. उन्होंने कहा कि शुभेंदु अधिकारी के मुख्यमंत्री बनने के बाद सीमा सुरक्षा मजबूत करने के लिए पूरा सहयोग दिया जा रहा है.
2: सरकार के गठन के 45 दिन के भीतर 1129 एकड़ भूमि बीएसएफ और एसएसबी के लिए शुभेंदु जी ने दे दिया. कुछ 29 एकड़ बाकी बचा है. मित्रों, ये तत्परता जो है वो भारतीय जनता पार्टी के मुख्यमंत्री नाते नहीं है. उनको मालूम है जब तक घुसपैठ नहीं रोकती ना पश्चिम बंगाल सुरक्षित रह सकता है ना भारत सुरक्षित रह सकता है.
1: श्री शाह ने कहा कि पश्चिम बंगाल से जुड़े मुद्दों पर व्यापक चर्चा हुई है. उन्होंने आरोप लगाया कि घुसपैठ रोकने के लिए ममता बनर्जी से बार बार अनुरोध के बावजूद जमीन उपलब्ध नहीं कराई गई. इस अवसर पर लगभग 189 करोड़ रुपए की लागत से एसएसबी के कई शिविरों के निर्माण कार्यों की आधारशिला रखी गई. भारत और ब्राजील ने दूरसंचार तथा सूचना और संचार प्रौद्योगिकी आईसीटी के क्षेत्र में सहयोग बढ़ाने के लिए एक समझौता ज्ञापन पर हस्ताक्षर किए हैं. दूरसंचार विभाग ने बताया कि यह समझौता ब्रिक्स आईसीटी बैठक से अलग हुआ. दूरसंचार विभाग ने सोशल मीडिया पोस्ट में कहा कि यह समझौता डिजिटल नवाचार को बढ़ावा देगा, डिजिटल बुनियादी ढांचे को मजबूत करेगा और उभरती प्रौद्योगिकियों के क्षेत्र में सहयोग बढ़ाएगा. इस बीच केंद्रीय संचार मंत्री ज्योतिरादित्य सिंधिया की अध्यक्षता में पुणे में 12वीं ब्रिक्स संचार मंत्रियों की बैठक चल रही है. बैठक में ब्रिक्स सदस्य देशों के संचार मंत्री और वरिष्ठ प्रतिनिधि संचार तथा सूचना प्रौद्योगिकी, डिजिटल परिवर्तन, नवाचार और लचीली डिजिटल अवसंरचना में सहयोग को मजबूत करने पर विचार विमर्श कर रहे हैं. बैठक का विषय है

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் 1215 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் மாலை 5:10. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இனி கேட்கலாம் பொன் மாலை பொழுது.

மழைத்துளிகள் மண்ணை தொட்டு சென்ற பிறகு வானம் தன் வண்ணப்பெட்டியை திறந்து ஏழு வண்ணங்களை அள்ளி எடுத்து வானத்தின் ஓரத்தில் ஒரு அழகான ஓவியம் வரையும். அந்த ஓவியம்தான் வானவில். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நாம் வானவில்ங்கிற தலைப்பில் தான் பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம்.

மழைக்கு பிறகு தோன்றும் அந்த வண்ண வளைவு சில நொடிகளுக்கு வானத்தை அலங்கரித்தாலும் அதை பார்க்கும் நம் கண்களுக்கு ஒரு நாள் முழுவதற்குமான மகிழ்ச்சியை தந்துவிடுகிறது. அந்த அழகை மனதில் வைத்துக்கொண்டு முதல் பாடலை கேட்போம்.

இன்றைய பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் வானவில்ங்கிற வார்த்தை பாடலின் தொடக்கத்தில் அமைஞ்ச மாதிரியான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். வானவில் தோன்றும் போது அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும். பிரிக்க முடியாத அழகு, தொட்டு பார்க்க முடியாத நிறங்கள், ஆனால் மனதில் மட்டும் அழியாமல் பதிந்துவிடும். இந்த அழகான உணர்வோடு அடுத்த பாடலை கேட்கலாம். வீரம் திரைப்படத்திலிருந்து.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

வானவில்ங்கிற தலைப்புல தான் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். வானவில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. ஒவ்வொரு நிறமும் தனித்தனியா இருந்தா அழகுதான், ஆனா எல்லா நிறங்களும் ஒன்றாக சேர்ந்தால் அது வானவில் ஆகிறது. நம் வாழ்க்கையும் அப்படிதான். வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் அழகு முழுமையாகிறது. இப்பொழுது அடுத்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். புலி திரைப்படத்திலிருந்து ஸ்ருதிஹாசன் யுவி இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 5:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் பொன் மாலை பொழுது. வானவில் நமக்கு அழகான நினைவையும் தருகிறது. எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு வண்ணம் வரலாம். அதனால் வாழ்க்கையில் மேகங்கள் சூழும் போதெல்லாம் அதற்கு பின்னால் நமக்காக ஒரு வானவில் காத்திருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. அடுத்த பாடலை கேட்கலாம். மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல்.

வானவில் நமக்கு கற்றுத்தருவது அழகு என்பது நீண்ட நேரம் இருப்பதில் இல்லை என்பதுதான். சில நொடிகள் மட்டுமே இருந்தாலும் மனதில் அழகான நினைவாக மாறிவிட்டால் அதுவே போதும். அந்த அழகான வண்ண நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பாடலை கேட்போம். தெய்வ திருமகள் திரைப்படத்திலிருந்து சைந்தவி குரலில் பாடல்.

மேகம் வந்தாலும் பயப்படாதே, மழை பெய்தாலும் கவலைப்படாதே. மழைக்கு பின்னால் உனக்காக ஒரு வானவில் காத்திருக்கிறது. இந்த அழகான கவிதையோடும் கருத்தோடும் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
0: தினந்தோறும் காலை 6:15
2: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
0: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
3: திரையிசையில் அடுத்ததாக விஜய் பிரகாஷ் குரலில் நான் ஈ திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக விண்வெளி தொழில்நுட்பத்தின் விரிவான பயன்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். இந்திய விண்வெளித்துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகம் விண்வெளியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்தியாவை நோக்கும் வகையிலான ஒரு சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இளம் உள்ளங்களிடையே விண்வெளி வீரர் ஆர்வத்தையும் ஈர்ப்பையும் வளர்க்கும் வகையில் செயல்படும் அட்டல் டிக்கரிங் ஆய்வகங்களுடன் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பிரதமருடனான இந்த சந்திப்பில் இந்தியாவை சேர்ந்த 20 விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு துறை செயலர்கள் பங்கேற்ற 3வது உயர்மட்ட கூட்டம் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: அரசு துறைகளிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடு மற்றும் தரவுகளை திறமையாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து நேற்று நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் வலியுறுத்தினார். தரவுகள் என்பது ஒரு தேசிய சொத்து என்றும் எதிர்காலத்திற்கான பலம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அதிகாரிகள் குழு உணர்வுடன் பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய பிரதமர் திரு மோடி, அதிகாரிகளிடையே கலந்துரையாடல் மற்றும் குழு உணர்வை வளர்க்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார். தேசத்தின் வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுப்பதில் அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களின் புதிய கண்ணோட்டங்களை பயன்படுத்த வேண்டியதன் தேவை குறித்தும் பிரதமர் எடுத்து கூறினார். இன்றைய சூழலில் நாட்டின் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தி உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து கூறிய பிரதமர், கோவிட் பெருந்தொற்று மற்றும் மேற்காசிய நெருக்கடிகளின் அனுபவங்களை மேற்கோள் காட்டி ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது அரசின் நிர்வாக கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு திறன்களை மனித நிபுணத்துவத்துடன் இணைப்பதற்கான புதுமையான வழிகளை ஆராய வேண்டும் என்றும் அரசு செயலர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
1: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிலிகுரியிலுள்ள மத்திய ஆயுத காவல்படை தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சுவேந்த அதிகாரி மேற்கு வங்கத்தின் முதலமைச்சரானதிலிருந்து எல்லை பாதுகாப்பிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகள் உடனான சிறந்த எல்லைகளை பாதுகாக்கும் சவாலான பணிகளை மத்திய ஆயுத காவல்படை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், சிலிகுரி வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மத்திய அரசு அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். இவ்விழாவின் போது 189 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுத படைகளுக்கான பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய முகாம்கள் அமைப்பதற்கும் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். மேலும் கவாஹலி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியையும் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களின் 12வது

0: கூட்டம் இன்று புனேயில் தொடங்கியது. இக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியாவிற்கான அர்ப்பணிப்புடன் கூடிய வழிகாட்டுதலில் எழுச்சிமிக்க, நம்பகமான, அனைவருக்கும் அதிகாரமளிக்கும் எதிர்காலத்திற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை குறித்து கூறினார். மேலும் புதுமைகளை வளர்த்தல், நிலையான டிஜிட்டல் மாற்றத்தை செயல்படுத்துதல் ஆகியவற்றிற்கான இந்தியாவின் அணுகுமுறை குறித்து அவர் விரிவாக எடுத்துக் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, எதிர்கால வலை அமைப்புகள், இணைய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் அமைப்பு போன்றவை குறித்து பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு மேடையை இக்கூட்டம் வழங்குகிறது. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக மூன்றாவது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று மூன்றாவது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ரயில் சேவையின் மூலம் உதம்பூர் பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: சிங்கப்பூரில் நடைபெற்ற 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் வட்டமேசை மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருடன் கலந்து கொண்ட திரு பியூஷ் கோயல், இந்தியாவின் வலுவான பொருளாதார வளர்ச்சி பாதை, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்தும் எடுத்துக் கூறினார். இந்தியாவின் பல்வேறு வகையான விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை சிங்கப்பூரின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு கான்சியோ ஹுவாங் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களுடன் திரு பியூஷ் கோயல் பார்வையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சிங்கப்பூரில் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உலகளாவிய ஆலோசனை மற்றும் முதலீட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட அந்நாட்டு முக்கிய தொழிலதிபர்களுடன் திரு பியூஷ் கோயல் விரிவான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்.
0: தற்போது சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் மருத்துவ தொழில்நுட்பத்துறை வரும் 2030 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய 18வது மெட்டெக் உச்சி மாநாட்டில் இன்று காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், அறிவியல், தொழில்துறை, சுகாதார நிறுவனங்கள் மற்றும் சந்தை ஆகியவற்றுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது தற்போதைய அவசிய தேவையாக உள்ளது என்று கூறினார். ஆராய்ச்சி என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் நிஜ உலக சுகாதார சவால்களுக்கு உறுதியான தீர்வுகளை அளிப்பதாக மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி மற்றும் புதுமை முயற்சிகளில் தனியார் துறையின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திட்டம் ஒன்றை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மற்றும் மருத்துவ பூங்காக்கள் மூலம் உள்நாட்டு மருத்துவப் பொருட்களின் உற்பத்தியை வலுப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி என்பதை ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுதும் இளநிலை சட்டப்பிரிவு மாணவர்கள் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சட்டப்பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கடந்த ஆண்டு மே 20 தேதியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். சவுகார் ஜானகி என பரவலாக அறியப்பட்ட 94 வயதான நடிகை சங்கராமஞ்சி ஜானகி தென்னிந்திய திரையுலகில் 400 படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். 1950 தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1950 சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அவர் அறிமுகமானார். 1952 வளையாபதி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள இவர் ஃபிலிம்ஃபேர்

வாழ்நாள் சாதனையாளர் விருது, 2 நந்தி விருதுகள் மற்றும் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக வரும் 23 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித் துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு வாங்கணும். இந்த ஒரு உதவி அப்படின்னு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
0: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:21:27. ஆன்மீக இசை ஒலிக்கும் இந்நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதலில் OS அருண் குரலில் கணபதி பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 6:50. இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போவில் இன்று மற்றும் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி மத்திய அலை 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம், மீன் அமிலம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் கடலும் ஒரு காடுதான் வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, இளைஞர்களிடையே புகையிலை ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. நாளை காலை 8:00 நம்ம மெட்ராஸ். 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா. கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மதுரை என். சிவகணேஷ் அவர்களின் பாட்டு, உடன் ஆர். ராகுல் அவர்களின் வயலினிசை, மேலக்காவேரி கே. பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12:00 துலாக்கோள் நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு கேட்கலாம். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீ ரேகா. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய

12:50 புதினா பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் பி மார்டின் ஜோசப் அவர்கள், மாணவி எம் மெர்சிபா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:30 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், ராதா ஜெயலட்சுமி ஆகியோர் பாடியவற்றை கேட்கலாம். 4:00 வண்டிச்சோலை சின்ராசு திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஏ ஆர் ரகுமான், கதை சிவராம் காந்தி, இயக்கம் மனோஜ்குமார். 5:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இம்மாதம் 19 அன்று காலையில் நடைபெற்ற பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி. மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி மன்னாடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண் வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலே. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் கர்நாடக பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நாளை நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை காலை 7:30 முதல் 7:40 வரை BWF பேட்மிண்டன் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:40 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:10

முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள், இதுவரை இன்று மற்றும் நாளை நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

திரையிசையில் பல்ராம், சந்தியா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பிபி சரண், அனு ஆனந்த் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48 ரூபாய் 18 காசாக இருந்த சர்க்கரை விலை நேற்று 55 ரூபாய்

70 காசாக அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிக கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றபோது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாஹா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான் ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்.
வளர்ச்சியடை.

0: இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:25. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கத்தரி சாகுபடி குறிப்புகள். புதுவையில் பயிரிடப்படும் பாரம்பரிய காய்கறிகளில் கத்தரியும் ஒன்றாகும். இது வருடம் முழுவதும் பயிரிடப்படுகிறது. கத்தரிக்காயில் உயிர் சத்து ஏ, சி மற்றும் பல உணவு சத்துக்கள் உள்ளன. மேலும் இது பல மருத்துவ பயன்கள் உள்ள காய்கறியாகும். எனவேதான் நமது அன்றாட உணவில் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணவியல் வல்லுநர்கள் வற்புறுத்தி வருகிறார்கள். ரகங்கள் உஜாலா, பவானி, சிவந்தம்பட்டி, CO2, எம்

பயிரிடப்படுகிறது. கத்திரிக்காயில் உயிர் சத்து ஏ, சி மற்றும் பல உணவு சத்துக்கள் உள்ளன. மேலும் இது பல மருத்துவ பயன்கள் உள்ள காய்கறியாகும். எனவேதான் நமது அன்றாட உணவில் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தை உணவியல் வல்லுநர்கள் வற்புறுத்தி வருகிறார்கள். ரகங்கள் உஜாலா, பவானி, சிவந்தம்பட்டி, CO2, MDU1, PKM1, PLR1, அண்ணாமலை, பூசா, ஊதா நீலம். வீரிய ஒட்டு ரகங்கள் COBH2, பருள், சராசரி வயது 150 நாட்கள், மண் மற்றும் காலநிலை நல்ல வடிதன்மை கொண்ட மண், அங்கக பொருட்கள் அதிகம் கொண்ட மணல் கலந்த வண்டல் மண் ஏற்றது. விதை அளவு ரகங்கள் 400 கிராம் ஒரு ஹெக்டருக்கு, வீரிய ஒட்டு ரகங்கள் 200 கிராம், விதை நேர்த்தி ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனோஸ் புளோரோசன்ஸ் 10 கிராம் ஒரு கிலோகிராம் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மேலும் அசோ பயிரில்லம் 40 கிராம் 400 கிலோ விதைக்கு அரிசி கஞ்சியுடன் கலந்து மேடை பாத்தி அமைத்து விதைக்க வேண்டும். நீர் பாய்ச்சுவதற்கு ரோஸ்கோன் பயன்படுத்த வேண்டும். நாற்றங்கால் தயாரிப்பு 3 சென்ட் நிலம் மேட்டு பாத்தி நாற்றங்கால் தயாரிப்புக்கு தேவை, மற்றும் ப்ரோடிரேஸ் மூலமாகவும் நாற்றுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 200 ட்ரிடிரேஸ் மூலம் 19,600 நாற்றுகள் தயாரித்து 1 ஏக்கர் பயிரிடுவதற்கு போதுமானவையாகும்.

நடவு நிலம் தயாரிப்பு. 25 டன் ஒரு ஏக்கருக்கு தொழு உரத்தினை இட்டு நன்கு உழவு செய்தல் வேண்டும். 60 சென்டிமீட்டர் அளவு பார்கள் அமைத்து 2 கிலோகிராம் ஹெக்டருக்கு அசோ பயிர் இல்லம், 2 கிலோகிராம் ஹெக்டருக்கு பாஸ்போ பேக்டீரியாவுடன் 50 கிலோகிராம் தொழு உரம் கலந்து இட வேண்டும். 30 முதல் 35 நாள் வயதுள்ள நாற்றுகளை பார்களின் ஓரத்தில் நடவு செய்தல் வேண்டும். பின் செய் நேர்த்தி. நடவு செய்த 30வது நாளில் மற்றும் 60வது நாளில் களைகளை எடுத்து மண் அணைக்க வேண்டும். இடைவெளி ரகங்கள் 60x60 சென்டிமீட்டர், வீரிய ஒட்டு ரகங்கள் 90x60 சென்டிமீட்டர். பாலித்தீன் மூடாக்கு 25 மைக்ரோன் அளவுள்ள LDPE பாலித்தீன் பாய்களை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். உர நிர்வாகம் ரகங்கள் அடியுரம் தொழு உரம் 25 டன், மேலுரம் 50 கிலோகிராம் ஒரு ஏக்கருக்கு மண் அணைக்கும் பொழுது இட வேண்டும். பயிர் வளர்ச்சி ஊக்கி ட்ரையோகாண்டினால் +2 PPM அல்லது பேன்டாக் +1 மில்லி 1 லிட்டருக்கு அல்லது போராக்ஸ் 35 கிலோ 1 லிட்டருக்கு பயன்படுத்துவதன் மூலம் வளமான பூக்கள் மற்றும் காய்கள் கிடைக்கும்.

கத்தரியின் மகசூல் ரகங்கள் 25 முதல் 30 டன் ஒரு ஹெக்டேருக்கு, வீரிய ஒட்டு ரகங்கள் 60 முதல் 80 டன் ஒரு ஹெக்டேருக்கு. இத்தகவலை வேளாண் துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது.

உழவர்களுக்கான அறிவிப்புகளில் அடுத்ததாக ஊட்டச்சத்து மிக்க குருதானியங்கள் சாகுபடியில் குதிரைவாளி. சத்து மிகுந்த குருதானிய சாகுபடியை ஊக்குவித்து உற்பத்தியை பெருக்கி நுகர்வோரிடம் அதன் பயன்பாட்டினை பரவலாக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் இதன் நோக்கமாக உள்ளது. ரகங்கள் MTU1 அந்தியந்தல் 1 Co 2. காலநிலை குதிரைவாளி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியதாக உள்ளது. இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:30.

0: உலக உலகம் கண்மணி மலர் மணி எங்கள் திலகு நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்கிடுவோம். உலக பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: கண்மணி மலர் மணி எங்கள் திலகு நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் வாழை சாகுபடி குறித்து அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
2: என் பேர் முருகன், அற்பிசம்பாளையம் இருக்கேன். வாழை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம், விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம்.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் 10th தான் படிச்சேன்.
1: எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு?
2: 2 ஏக்கர் இருக்கு.
1: 2 ஏக்கர், 2 ஏக்கர்ல பயிரிடுறீங்க?
2: வாழை தாங்க பயிர் வச்சிருக்கோம்.
1: இது வரைக்குமே வாழையா இல்ல வேற பயிர்?
2: வாழை, இதுக்கு முன்னாடி நெல்லாம் வச்சிருக்கோங்க.
1: உங்க ஊர்ல என்னென்ன விவசாயம் எல்லாம் பண்றாங்க?
2: எங்க ஊர்ல நெல், கரும்பு, வாழை, சவுக்கு, தென்னை மரம் எல்லாமே செய்வாங்க.
1: பொதுவா நல்ல விவசாய நிலங்கள் தான்.
2: விவசாய நிலம் தான்
1: செழிப்பா இருக்கும்.
2: செழிப்பாவே இருக்கும், எல்லாமே போர் வாட்டர் இருக்குங்க. போர் வாட்டர் இருக்கிறதுனால செழிப்பாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஊர் மக்களுக்கு என்ன தொழில் அதிகமா?
2: அதிகம் கூலி வேலையும் விவசாயம் தான்.
1: விவசாயம் தான்
2: அதை நம்பிதான் வாழ்க்கை, வேற எதுவும் கிடையாதுங்க.
1: இந்த நிகழ்ச்சியில வாழை சாகுபடி பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரியலான்னு. மண் தயார் செய்யறதுல இருந்து அறுவடை அப்புறம் சந்தைப்படுத்துதல் வரைக்கும் முழு சாகுபடி பத்தி சொல்லுங்க.
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க. கண்டிப்பா.
1: எத்தனை வருஷமா வாழை சாகுபடி பண்ணி வரீங்க?
2: வாழை இப்பதான் 2 வருஷமா தான் பண்ண.
1: 2 வருஷமா தான். நீங்க வாழை சாகுபடியில என்ன ரகம் பண்றீங்க?
2: காய் ரகம் தாங்க.
1: காய்னா
2: பஜ்ஜி போடுறது, குழம்பு,
1: சாம்பாருக்கு?
2: ஆமா, அதுக்கான காய்.
1: பெரிய வாழை காய். வாழை பழ ரகம் தேர்ந்தெடுத்து பண்ணிருக்கலாம்.
2: பழமும் இருக்குங்க, அது பூவம் பழம் கொஞ்சமா வச்சிருக்கோம். காய் அதிகமா இருக்கு.
1: காய்க்கு தான் நீங்க சாகுபடி பண்றீங்க?
2: ஆடி மாசம் வர டைம்னாக்கா காய்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும், அந்த டைமுக்கு குளம் கட்டுற மாதிரி காய் சாகுபடி வச்சிருக்கோங்க. திருவிழா டைம் மற்ற இதுனாக்கா விசேஷ நாள்களுக்கு வாழை காய் அதிகமா போகும், அதனால அந்த டைமுக்கு வெட்டுற மாதிரி காய்.
1: வியாபார உத்திகளை நல்லா தெரிஞ்சுதான் பண்ணிக்கிறீங்க அப்ப?
2: ஆமா,
1: சீசனுக்கு தகுந்த மாதிரி எது விற்பனை ஆகும்.
2: ஆமா,
1: அப்படின்னு. இப்போ வாழைக்காய்க்கும் வாழைப்பழத்துக்கும் அந்த தாறு ரேட் எல்லாம் எப்படி சார்?
2: பழம் கொஞ்சம் அதிகமா போகும் சார், காய் வந்து கம்மியா தான்
1: விலை.
2: காய் வந்து அமாவாசை டைம்ல மட்டும்தான், சீசன் டைம் வந்து அதிகமா ஓடும். இல்ல, ஆடி மாசம் காயினுடைய தேவை அதிகம் இருக்கிற நாட்கள் மட்டும்தான் காயினுடைய தேவை இருக்கும். மற்ற டைம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க சமையலுக்கு தான். சமையலுக்கு அதிகமா செய்யறதும் கஷ்டம் தான், ஏதோ ஒன்னு ரெண்டு தான் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதனால பெருசா இருக்காது.
1: ஒரு சிலர் வந்து இந்த வாழைக்காய் சாப்பிட்டா வாயு பிடிக்கின்றாங்க, உண்மை சார்?
2: கண்டிப்பா பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பெருங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாங்கனாக்கா பிடிக்காது சார். அது தோலோடய சாப்பிடணும், தோலை எடுத்துட்டு வெறும் இதை மட்டும் சாப்பிடும்போது வாய் பிடிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க.
1: வாழை சாகுபடிக்கு ஏற்ற மண்,
2: நம்ம சைடில் இருக்கிற மண் எல்லாமே வாழைக்கு ஏற்ற மாதிரி தான் சார். எல்லா இதுவுமே பயிர் பண்ணலாம், வாழையும் நல்லா வரும் நம்ம சைடு.
1: இப்போ வாழை சாகுபடி பண்ண போறீங்க, நிலத்தை எப்படி தயார் பண்றது?
2: நிலத்தை முதல்ல புழுதியாக ஓட்டிக்கணும் சார். புழுதி ஓட்டிட்டு பள்ளம் எடுத்து வச்சிடணும் ஃபர்ஸ்ட். சும்மா ஒரு 6 அடி 3/4 அடிக்கு பள்ளம் எடுத்து வச்சுட்டு கண்ணு வாங்கிட்டு வந்துடணும் நம்ம. அதுக்குள்ள கண்ணு வாங்கிட்டு வச்சு, கண்ணு எங்கேயாவது வேற இடம் தோப்பு இருக்கு இல்லைங்களா, தோப்புல அவங்க கிட்ட கேட்டனாலே அவங்க தந்துடுவாங்க,
1: ரெடி பண்ணி கொடுப்பாங்க.
2: அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு கண்ணுக்கு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிப்பாங்க.
1: வேற எங்கேயும் வேளாண்மை அறிவு நிலையத்தெல்லாம் கிடைக்காதா?
2: அங்கேயும் கிடைக்கும் சார். நம்ம இங்கே தோப்புங்க நிறைய இருக்கிறதுனால அவங்க கிட்டே வாங்கிப்போம், வெளியில போய் வாங்க வேண்டிய தேவை இருக்காது.
1: பக்கத்தில் உள்ள வேளாண்மை அறிவு நிலையம் எதுவும் இருக்குங்க?
2: விழுப்புரம் தான் சார் போகணும். விழுப்புரத்துலாம் ஆனால் வாழை இருக்கிற மாதிரி தெரியல எதுவும்.
1: திண்டிவனத்தில் தான் இருக்குது
2: திண்டிவன நிலையம். அப்படி இல்லைனாக்கா
1: பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது,
2: பாண்டிச்சேரியிலையும் இருக்கு. அப்புறம் பாலூர்னு இருக்குங்களா,
1: பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையம்,
2: அங்கே ஒன்று இருக்கு.
1: அங்கே ஒன்று,
2: அங்கே எல்லாம் தென்னை வாழைலாம் கூட கொடுக்குறாங்க, அங்கேயும் இருக்குங்க. நமக்கு இங்கே கிடைக்கிறதுனால இங்கே வாங்கிக்கிறோம், வெளியில் எங்கேயும் போகல.
1: இப்போ நிலத்தை தயார் பண்ணிட்டீங்க?
2: தயார் பண்ணிட்டு பள்ளம் எடுத்து வச்சுக்கணும் சார். பள்ளம் எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு 3/4 அடிக்கு போதும். புழுதி ஓட்டிடுறோம் இல்லைங்களா, புழுதியில் மட்டும் மண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ணு வாங்கிட்டு வந்துட்டு அதில் வச்சு மண் தள்ளி தண்ணி வச்சிடணும்.
1: பள்ளம் வந்து கை ஆட்களை வச்சு தான் பண்றோம்.
2: ஆமா, ஆட்கள் வச்சுதான் சார் எடுத்தாங்கணும். ஒரு அடி செய்ய முடியாது, அதான் 3/4 அடி போதும். 3/4 அடியிலிருந்து 1 அடிக்குள்ள மண்வெட்டியால எடுத்தாலே போதும். எடுத்துட்டு கண்ணை வச்சு மண் தள்ளி தண்ணி வச்சிடலாங்க.
1: ஒரு
2: தண்ணி வச்சுட்டு
1: கண்ணுக்கு எவ்வளவு இடைவெளி வேணும்?
2: 5 அடி இடைவெளி, 5 to 6 அடி இடைவெளி கண்டிப்பா இருக்கணுங்க. அதுக்கு கம்மியா வச்சோம்னா மரத்தோட மரம் ஒட்டிக்கும், ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னா மரம் நல்லா செழிப்பா இருக்குங்க.
1: இப்ப வாழைக்கண்ணு நடுறதுக்கு முன்னாடி நிலத்தை எத்தனை முறை உழுவீங்களா?
2: 2 முறை உழுதா போதும். முதல்ல ஒரு முறை பெரிய கலப்பை வச்சு உழுதுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் சொல்லுவாங்க, அதை வச்சு உழுதுட்டு பள்ளம் எடுத்துக்கிட்டா போதுங்க. பள்ளம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ணு வச்சு மண்ணு தள்ளி தண்ணி வச்சுக்கிறோம்.

0: தண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு கொஞ்சம் குருத்து வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல கண்ணை நல்லா சுத்தி மிதிச்சிடணுங்க.
1: அந்த உழும் போது ஏன்னா உரம் எடுங்கல?
0: உரம்லாம் எதுவும் தேவையில்லைங்க, வெறும் மண்ணிலே அப்படியே உழுது போட்டுக்கலாம். உரம் எதுவும் தேவையில்லை.
1: அப்ப கண் நடும்போது,
0: கண்ணு நடும்போது பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு மருந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி மருந்து ஏதாவது போட்டுக்கலாங்க. ஒன்றும் பண்ணாதுங்க. இந்த டைமில் ஏதாவது மருந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாக்கா தேவைப்படாது அதிகம்.
1: இப்போ இந்த காய் வாழை ஏற்ற பருவம் எது சார், எந்த பருவத்தில்?
0: இந்த டைமுக்கு வைக்கலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எந்த சைட் டைம் வச்சோம்னாலும் இங்கே நல்லா விளையும்.
1: எப்போ வைக்கிறோமோ அது வந்து,
0: ஆமாம், அதுலேருந்து ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காய் வேற ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்தில் வெட்ட ஆரம்பிச்சிடலாம்.
1: கொலை இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி
0: அப்படிலாம் எதுவும் இல்லை. வாழை எந்த டைம் வேணும், நமக்கு காற்று அடித்து வாழை வீணாகாத டைம் பார்த்து நட்டுக்கணும். ஆடி மாசத்துல இல்ல மழை டைம்ல காத்து அதிகம் வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல இருக்கக்கூடாது. அந்த டைம்ல இல்லாம அந்த டைம்ல கண்ணா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். கொலை வந்து வெட்டுற டைமுக்கு இருக்கக்கூடாது. எல்லாம் உடச்சுக்க, மரம்லாம் உடஞ்சு சாஞ்சு வீணா போயிருங்க.
1: வாழைப்பழம் வந்து எந்த நாளுகளும் கிடைச்சு?
0: ஆமா, எல்லா நாளும் கிடைக்கும்,
1: வருஷம் முழுக்க. ஆமா,
0: அதெல்லாம் எல்லா நாள்லயும் நம்ம பயிர் வைக்கலாம். வாழை வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா நாளுக்குமே பயிர் வைக்கலாம் வாழை. நல்லா கிளம்ப ஆரம்பிக்கும். ஒரு 20 நாள்ல இருந்து களை கொத்தணும், களை கொத்த வேண்டியிருக்கும், புல்லுலாம் நிறைய வளரும், களை கொத்தி விடணும். அதுக்கப்புறம் தீனி கொஞ்சம் ஏதாவது போடணும், யூரியா. ஆமா, உரம், யூரியா காம்ப்ளெக்ஸ், பொட்டாஷ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு மண்ணுலாம் தள்ளி விட்டு நல்லா மிதிச்சு விட்டோம்னாக்கா கண்ணு கிளம்ப ஆரம்பிச்சிருங்க.
1: இப்போ வாழைக்கு இடைவெளி அதிகமாக தான் விடுறீங்க,
0: 5 அடியில இருந்து 6 அடி வரைக்கும் விடுறாங்க.
1: கேப் நல்லா அதிகமாக தான் கிடைக்கும். ஆமா, ஊடு பயிர் எதனா போடுறீங்களா?
0: ஊடு பயிர் செய்யலாம் சார். ஊடு பயிர் செஞ்சோம்னாக்கா வாழை அவ்வளோ சீக்கிரம் வளராது. ஆமா, ஊடு பயிர் செய்யணும்னாக்கா இந்த வேர்க்கல்லாம் இருக்கலாம், உளுந்து அந்த மாதிரி எது வேணா செய்யலாம். செஞ்சாலும் நல்லாவே வருங்க. ஆனா வாழை கொஞ்சம் கிளம்புறதுக்கு 1 மாசம் அளவுக்கு லேட் ஆகும் கொஞ்சம். மற்றபடி ஊடு பயிரும் செய்யலாம்,
1: செய்யலாம்.
0: அந்த 3 மாசம் வரைக்கும் செய்யலாம், அதுக்கப்புறம் செய்ய முடியாதுங்க. அதுக்கப்புறம் வாழை வளர்ந்துருச்சுனாக்கா உள்ள ஊடு பயிர் செய்யறது வளராது, வாழை அடைச்சிரும்.
1: இப்போ காய் வாழை வந்து எத்தனை நாள் பயிர்?
0: 1 வருஷத்துக்குள்ள இது பண்ணி,
1: 1 வருஷம்
0: கரெக்டா, 12 மாசத்துக்கு.
1: நட்டு எப்போ பூ பூக்கும்?
0: நட்டு ஒரு 10-11 மாசத்துக்குலாம் பூ
1: பூத்துரும்.
0: பூ 10-11 ஒரு 90 நாளே தேவை, 60 நாள், 65 நாள்
1: காய்.
0: காய்
1: காய் சைஸ் எல்லாம் எப்படி பெருசா இருக்கும்?
0: காயெல்லாம் நல்லா பெருசாவே இருக்கும்.
1: எத்தனை சீப்பு வரும்?
0: ஒரு தாருக்கு 7-9 சீப்பு வரைக்கும் இருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் 5 இருக்கும், 5-ல் இருந்து அதிகபட்சமா 9 சீப்பு வரைக்கும் கிடைக்கும். ஒரு சீப்புல 12-13-15 வரைக்கும் கூட இருக்கு காய். காய் இருக்குங்க.
1: ஒரு சீப்பெல்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க?
0: சீப்பு தனியா கொடுக்க மாட்டேன் சார், வியாபாரிங்க வந்து கேட்கும் போது மொத்தமா கொடுத்துருவோம். மொத்தமா கொடுக்கறதுனால கொலைக்கு 250-300 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துருவோம். சீப்பா இங்கே உள்ளூரில் விற்கிற மாதிரினா காய் ஒரு 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் கூட விற்கலாம். சீசன் டைம் அமாவாசை அந்த டைம்னாக்கா 10 ரூபா கூட விற்கலாம். மற்ற நாள்லனாக்கா 5 ரூபா அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துக்கலாங்க.
1: இப்போ வாழையில் எது எல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்குது? அதாவது
0: வாழை, கொலை, நம்மளே அதை வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வாழையில் எல்லாமே காசு தாங்க.
1: என்னென்ன
0: சொல்லுங்களா? இலையும் காசு, தண்டும் காசு, பூவும் காசு. வாழையில் கீழே கண்ணு வருது இல்லைங்களா, கீழ் கண்ணில் வர்றது. ஆமாம், பக்கத்து அந்த கண்ணு நோண்டி கொடுத்தனா கண்ணும் காசு தான்.
1: ஆமாம்,
0: அதுவும் பூ வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த சைடு வாழை இது தோல் இது இருக்குங்களா. அதுவும் இன்னும் கூட இருக்கு, அந்த மரத்தை வெட்டி வச்சுட்டு அடியில் கொஞ்சம் குழி போட்டு வச்சோன்னா அதில் தண்ணி சுரக்குங்க. அந்த தண்ணியெல்லாம் குடிச்சுன்னா ஸ்டோனுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. குடிச்சு பார்க்குறவங்களும் நம்ம தோட்டத்திலே கூட 2 பேர் வெட்டி அந்த குழி போட்டு வச்சேன். அந்த அடுத்த நாள் காலையில் வந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு போனாங்க.
1: இந்த களையெல்லாம் எப்படி சார் எடுக்கிறீங்க?
0: களையெல்லாம் ஆள் வச்சு தான் சார் எடுக்கணும். ரொட்டேட்டர் மாதிரி சின்ன வண்டி இருக்குது, இந்த வண்டி இருந்தாலும் அதை வச்சு உள்ளே ஓட்டிக்கலாம் சார். அப்படியும் இருக்குது, அப்படி இல்லைன்னா ஆள் வச்சு மம்டி களை தான் கொட்டி ஆகணும் சார்.
1: பக்க களையெல்லாம் நீங்கள் வெட்டிங்களா?
0: ஆமாம் சார், நம்மளே செஞ்சுப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஆளுங்களை கொட்டு நம்மளே செஞ்சுப்போம் சார்.
1: வாழையில் என்னென்ன நோய் தாக்குதல்லாம்
0: நிறைய வரும் சார்? இலை பூச்சின்னு சொல்லுவாங்க, இலையில ஃபுல்லாக அது பின்பக்கமாக வெள்ளை கலரில் பூரணம் பொத்த மாதிரி அப்படியே பூச்சி பிடிச்சிக்குங்க. அதெல்லாம் பிடிச்சதுனாலே மரம் ஃபுல்லாகவே வண்டு மாதிரி தொலைச்சி மரத்தை வீணாக்கி அழிச்சிருங்க, உடைச்சிரும். என்னதான் நம்ம தீனி போட்டு இது பண்ணாலும் சரி வராது. மருந்து கண்டிப்பா நட்டதுல இருந்து அறுக்கிறதுக்குள்ள 4 முறையாவது மருந்து அடிச்சாங்கனுங்க. காயிலையும் பூச்சி இறங்கும், ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகி வீணா போயிருங்க காய். அந்த டைமில் கூட மருந்து அடிக்க வேண்டிய தேவை இருக்கும். நம்ம மருந்து அடிக்கிறது சரியில்லைன்றதுனால மருந்து அதிகம் யூஸ் பண்ணிக்கிறது கிடையாதுங்க, இயற்கையாகவே விவசாயம் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கோங்க.
1: எப்படி கட்டுப்படுத்துறீங்க?
0: அதெல்லாம் உடச்சி எடுத்துருவோங்க, அந்த காய் வந்ததை உடச்சி எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த வேப்ப புண்ணாக்கு வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ஸ்ப்ரே மாதிரி அதை பண்ணி விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு பூச்சி கண்ட்ரோலில் இருக்குங்க.

0: ரொம்பவும் கண்ட்ரோல் ஆகாது, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம்.
1: வாழை மரம்லாம் இந்த பேரிடர் காலங்களில் அதிக காற்று மழை இதெல்லாம் சாயிர சூழ்நிலை வரும்
0: சார்,
1: அதை வராமளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
0: எதுவும் பண்ண முடியாது சார், என்ன தான் பண்ணாலும் கயிறு வச்சு கட்டி வைப்போம், அப்படி இல்லைன்னா கொம்பு கொடுத்து கட்டி வைப்போம். எப்படியா இருந்தாலும் வேகமாக காற்று அடிச்சதுன்னா அந்த கொம்புக்கும் நிற்காது, கயிறு கட்டி வச்சாலும் எது வரைக்கும் கட்டி வச்சுருக்கோம் அதில் உடச்சிக்கோங்க. பேரிடர் காலங்களில் கஷ்டம் தான் கொஞ்சம், அந்த டைமில் கொலை வராமல் பார்த்துக்கணும், அந்த டைம் வராத அளவுக்கு நம்ம நட்டு வச்சுக்கணுங்க.
1: இப்போ வாழைத்தார் வந்து அறுவடைக்கு வந்துடுது அப்படின்னு எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படி அறுவடை பண்ணுறீங்க?
0: காய் பிஞ்சு விட்டதுலேருந்து கலர் ஒரு இதுவாக இருக்குங்க, காய் உருண்டு நல்லா பெருசாக வந்துடும், கலர் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகிற காலத்தில் வெட்டுற டைம் வந்து போச்சுன்னு வெட்டி கொடுத்துக்கலாங்க. சமைக்கிறதுக்கு தான் வெட்டி கொடுக்கணுன்ற மாதிரி இருந்தோன்னா காய் உருண்டு வந்தாலே போதுங்க, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வெட்டி கொடுத்துக்கலாங்க.
1: இப்போ வாழைக்காயை என்னென்ன பயன்பாடுகள்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லுங்களா?
0: பொரியல் செய்கிறாங்க, பஜ்ஜிக்காக யூஸ் பண்ணுறாங்க, குழம்பு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறாங்க.
1: இப்போ மரத்தில் பூ விட்டுருச்சுன்னா ஏன்னா அதுதான் நமக்கு காய் விடும், அப்புறம் அதுதான் நமக்கு வருமானம். பூ விட்டதுக்கு அப்புறம் அந்த மரங்கள் நம்ம இப்போ ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும்.
0: ஆமாம்,
1: அப்போ என்ன நம்ம நடவடிக்கைகள் எடுக்கலாம்?
0: அப்போ அந்த மரம் உடையாமல் இருக்கிறதுக்கான வழி தான் பார்த்துக்கணும். உடையாமல் இருக்கிறதுக்கு கயிறு கட்டி வச்சுப்போங்க, எல்லாம் கொம்பு நட்டு கட்டி வச்சுப்போம். காற்றுல உடையாமல் இருக்கிறதுக்கான வழி ஏதாவது பார்த்துக்கணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் கழிச்சு விட்டோம்னா காற்று அடிக்கும்போது கொஞ்சம் வெளியில் போயிடுற மாதிரியே இருக்கும். உள்ளே அடம்பாக இருக்குதுனாக்கா வெயிட்டு தாங்காமல் உடச்சிக்கும். என்னதான் கட்டி வச்சாலும் உடையிற மரம் உடஞ்சுதான் சார் போகும்.
1: பூவில் எதுவும் பாதிப்பு இல்லை,
0: அதெல்லாம் எதுவும் பாதிப்பு வராது. பூ விட்டதுனா காய் வந்துடும். நம்ம அவசியம்னா மருந்து தேவைப்பட்டா கண்டிப்பாக மருந்து அடிச்சாகணும் சார், அப்படியே விட்டோம்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிரும்.
1: இப்போ பழக்குலையிலன்னா இப்போ வெட்டும் போது ஒரு பாத்து பத்திரமா இறக்கணும், ஆனால் காய் சரி காயில் ஒன்று பிச்சுன்னா கூட பரவாயில்ல, அப்படி கூட விட்டுடலாம். அப்போ அறுவடை பண்ணுறது ரொம்ப முக்கியம் வாழையில், அது எப்படி அறுவடை பண்ணுறீங்க? அதாவது டேமேஜ் இல்லாமல்
0: அது மேலே கொஞ்சம் அறுத்துப்போம் சார், அறுத்துட்டனால கொஞ்சம் பொறுமையாக சாய ஆரம்பிக்கும். அது சாயும் போது கொலையை கொஞ்சம் நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு நிமித்திப்போம், நிமித்திட்டோம்னா மரம் அப்புறம் பொறுமையாக தான் சாயும். அதுக்கப்புறம் நம்ம கையாலே இழுத்துட்டு சாய்ச்சி அறுத்துக்கலாம் சார், டேமேஜ் ஆகாமலே அறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரொம்ப உயரம் வராது இந்த மரம்லாம், உயரம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப உயரமான மரம்னா தான் அந்த மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இறக்கி ஆகணும்.
1: இப்போ எப்படி ஏதாவது நீங்கள் அறுவடைக்கு அப்புறம் தரம் பிரிக்கிறீங்களா? இது
0: இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நல்லாவே இருக்கும். அது எதுவும் தரம் பிரிக்கலாம் வேண்டாம்.
1: இப்போ மார்க்கெட்டிங்கில் எப்படி போகுது விலை?
0: மார்க்கெட்டிங்கில் இப்போ 250 ரூபா போகுது சார் ஒரு தார்.
1: தார்
0: 250 ரூபா போகுது. அமாவாசை டைம் வருதுனாக்கா ஒரு 50 ரூபா சேர்ந்து போகும்.
1: இப்போலாம் விலை ஏற்றம் இறக்கம் வரும்?
0: அமாவாசை டைம் மட்டும்தான் சார் ஏற்றம் வரும், மற்ற டைமில் நார்மலாக தான் இருக்கும், வியாபாரத்துக்கு அதிகம் எதுவும் இருக்காதுங்க.
1: இருக்காது,
0: அமாவாசை டைம் மட்டும்தான் ரொம்ப அதிக விலைக்கு போகும், ஒரு காய் 10 ரூபா கூட விற்பாங்க.
1: ஆனால் அதனால் உங்களுக்கு நட்டம் எதுவும் இல்லை?
0: நஷ்டம்னு சொல்ல முடியாது சார், மரம் உடையாமல் இப்போ நல்லா வளர்த்தோம்னாக்கா லாபம்தான். மரத்தில் காய் விற்கிறது, பூவை விற்றுப்பாங்க, இலையை விற்றுக்கலாம், தண்டு விற்றுக்கலாம். ஒரு மரத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா 400 ரூபா வரைக்கும் சம்பாரிச்சிக்கலாம் சார். ஒரு மரம் உடையாமல் பாதுகாப்பாக நட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா 400 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம். இலை அறுத்து விற்கும்போது எல்லாமே
1: சேலம் எப்படி விலை?
0: இலை ஏதாவது கல்யாணத்துக்கு ஆர்டர்னு ஏதாவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்குலாம் 1 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சு கொடுப்போம். அறுக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும், நம்ம தனியாக விற்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 ரூபா கூட கொடுக்கலாம் சார. நீங்கள்
1: இப்போ ரகத்துக்கு தகுந்த மாதிரி இலை அமைப்பு இருக்குமா?
0: ஆமாம் சார், இலை இந்த கற்பூரவள்ளி இலை தான் வந்து கிழியாமல் இருக்கும் சார். இந்த பூவம் இலை, காய் இலைலாம் வந்து காய் இலை கூட கொஞ்சம் சுமாராக இருக்கும். பூவம் இலைலாம் மழையிலையோ இல்லை ஈரமாக இருக்கிற நேரத்தில் அறுத்தோன்னா உடஞ்சிரும் சார், இலைலாம் கிழிஞ்சிரும். கற்பூர இலை வந்து நல்லாயிருக்கும் சார், கிழியாது அவ்வளோ சீக்கிரம்.
1: எத்தனை மாசங்களுக்கு நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க?
0: 15 மாசத்துல முடிச்சிடலாம், 11 மாசத்துலேருந்து வெட்ட ஆரம்பிக்கலாம் சார், 11-12 வெட்ட ஆரம்பிக்கலாம். அந்த 3 மாசத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு இலை தேவை இருந்ததுனாக்கா வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். இலை வேண்டாம் மறுபடியும் அதை விட முடியாது, விட்டோனாக்கா நிறைய பூச்சிங்க இதெல்லாம் வரும், அறுத்தது எல்லாத்தையும் உள்ளே போடுறோன்றதுனால பூச்சிங்க நிறைய வரும். அதனால 15 மாசத்துல க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்து
1: அறுவடை பண்ணுறீங்க, அந்த மரம் அப்படியே இருக்கும். அறுவடை பண்ணுறீங்க, அந்த மரம் அப்படியே இருக்கும்.
0: ஆமாம், அது அப்படியே கீழே வந்துட்டே இருக்கும் சார், மரத்துக்கு கீழே 10-15 கண்ணு கூட வரும் தாராளமா.
1: அந்த கண்ணுல இருந்து கொலை எதனா வருமா? இல்ல
0: அது வளர விட மாட்டோம் சார், அது 15 மாசத்துல க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே அறுத்து போட்டுருவோம், இலை மட்டும் அறுத்துக்கிட்டு விட்டுருவோம். வளர்க்கணும்னா வளர்க்கலாம் சார், ஒரு மரம் வெட்டுறோம்னா அதில் சுற்றி வந்து ஒரு 2 மரமாவது விட்டு வளர்க்கலாங்களாம். நம்ம இன்னும் அதை பயன்படுத்தி பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கோம் 2 மரம் வரைக்கும் காய்க்கிறதுக்கு விடலாம் சொல்கிறாங்க.
1: இப்போ குடும்ப விசேஷங்களுக்கு அது ஜோடியாக தரீங்க?
0: ஆமாம் சார், ஜோடியாக கொடுத்துருவோம். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வைப்போம், 700 ரூபா வரைக்கும் ஜோடி 700 ரூபா கொடுப்போம் சார்.
1: மரம் நடுவாங்க
0: அதிகம், காய் தான் சார் இது பண்ணுவாங்க. இப்போ மாறி போச்சு எல்லாமே, வந்து பழத்தாறு தான் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாமே காய் தான் கட்டுவாங்க. ஆமாம், காய் தான் கட்டுவாங்க. அப்போ பெரியவங்க சொன்னதெல்லாம் காய் தான் கட்டுவாங்க சொல்லியிருக்காங்க,
1: பழக்குள்ள கட்ட மாட்டாங்க,
0: பழக்குள்ள கட்ட மாட்டாங்களாம். இப்போதான் எல்லாமே மாறி போச்சுங்க, பழக்குள்ள தான் இப்போ எல்லாமே கல்யாணத்துக்கு விசேஷங்களுக்கு பழக்குள்ள தான் கட்டுறது.
1: பல ரகமும் கட்டுறாங்க.
0: ஆமா, கருப்பூரவள்ளியும் இருக்கு, இதுவும் இருக்கு, பூவமும் இருக்கு, காயும் கட்டுறாங்க, எல்லாமே கட்டிக்கிறாங்க. நம்ம சைட்ல இதுதான் சார் அதிகம். இன்னும் ஏலக்கி இருக்கு, அதுல வகைகள் நிறைய

0: சார், நம்ம சைடில் அதிகம் போடுறது இந்த மூணு தான், காய் ரகம் ஒன்று, பூவும் கருப்பருவாழை, இது மூணு தான் நம்ம இது பக்கம் போடுறோம். செவ்வாழைலாம் நம்ம பக்கம் வராதுங்க, செவ்வாழை வராது, ஏலக்கி வராது, தாலின்னு சொல்லுவாங்க, ரஸ்தாலி நல்லா வரும், அதில் முழுமையாக பயிர் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம்
1: வியாபாரிங்க
0: வரும்போது போகும்போதெல்லாம் இந்த வழியில நிறைய பேர் போவாங்க வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா கூட பாத்துட்டு கேட்பாங்க, கேக்குறவங்களுக்கு அப்படியே வெட்டி கொடுத்துருவோம் சார்.
1: லாரி அது மாதிரி ஏற்ற மாட்டாங்க,
0: லாரிக்கெல்லாம் சென்னை பக்கம் போறவங்களுக்கு ஏற்றி அனுப்புறாங்க சார். அந்த மாதிரி பெரிய வியாபாரிகளுக்கு இன்னும் கொடுக்கல. அப்படி இல்லைனாக்கா வளவனூர்ல வியாபாரிங்க இருக்காங்க, தோப்ப குத்துவையா பேசி கொடுத்துடலாம் சார். ஒரு மரத்துக்கு இவ்வளோன்னு பேசி எத்தனை மரம் இருக்கிறவங்களும் மரத்துக்கு கணக்கு பண்ணி குத்துகையா விட்டுடலாம். நம்ம தண்ணி பாய்ச்சி தீனி மட்டும் போட்டு கொடுத்துக்கணும். அவங்க இலை இருக்கிறது, காயா இருக்கிறது, எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க. ஏக்கர் கணக்குல மரம் எத்தனை இருக்குன்னு சொல்லி பேசி அவங்க எடுத்துப்பாங்க சார்.
1: இப்ப வாழைக்குன்னு ஏதாவது அரசு மூலமா சலுகைகள் எதனா கொடுக்குறாங்க?
0: இது வரைக்கும் நாங்க எதுவும் வாங்கினது இல்ல சார், கொடுக்குறாங்களான்றதும் சரியா தெரியல. ஏதாவது வெள்ளை இதுக்கு இன்சூரன்ஸ்னா கூட நெல்லுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வாழைக்கு இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க, யாரும் இது வரைக்கும் கொடுக்கல.
1: சார், இப்போ வந்து காய் வாழை ஒரு வருஷம் இல்ல 13 மாசம் அது போல அறுவடைன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா அறுவடை பண்ணிட்டப்பறம் அடுத்து என்ன பண்றீங்க?
0: அடுத்து வேற ஏதாவது பயிர் பண்ணுவோம் சார், அதை ஃபுல்லா ஓட்டிடணுங்க, ஃபுல்லா ஓட்டிட்டு வேற ஏதாவது பயிர் பண்ணிப்போம்.
1: வேற என்ன பயிர் இதுல விளையாது?
0: எல்லாமே நடலாம் சார், எது நட்டாலுமே நல்லா வரும். அந்த இலைய இதெல்லாம் மக்க வைக்கணும், ஓட்டி கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சு மக்க வச்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஏதாவது புழுதி ஓட்டி செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம், இல்ல நடவு நடுற மாதிரி இருந்ததுன்னா சேடை ஓட்டி ஏதாவது செஞ்சுக்கலாம் சார், வரும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது, நல்லாவே வரும் எல்லாமே.
1: இப்ப ஒவ்வொரு விவசாயியும் துணிஞ்சு இறங்கி பயிரிடலாம்.
0: நெல்லை விட வாழை லாபம் தான். நெல்லுனாக்கா ஒரு 4 மாசத்துல நம்ம பணம் கொஞ்சம் கையில பாக்கலாம், இது வந்து 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோம், செலவு பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்சம் நமக்கும் அந்த டைம்ல காத்து எதுவும் இல்லாம இருந்ததுன்னா வாழை லாபம் தான் சார். சேதத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம நஷ்டத்துல தான் போகணும்.
1: உங்க தோட்டத்துல சேதம் விளைவிக்கக்கூடிய ஏதாவது விலங்கினங்கள் அதாவது பாதிப்பு ஏதாவது
0: இருக்கு சார்? பண்ணி காட்டு பண்ணிங்க தொல்லை நிறைய இருக்கு, வந்ததுன்னா பண்ணிங்க எல்லாத்தையும் வளரும் போதே நோண்டி வச்சிடும் சார், அடி வேர் கட்ட வரைக்கும் நோண்டிடுங்க, வீணா போயிடும். அந்த மரத்தை அப்படியே சக்கையா மென்னு இது பண்ணி
1: அறுவடை சந்தைப்படுத்துதல் இப்படி நிறைய செய்திகளை அழகா தெளிவா சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார், வணக்கம்.
2: இதுவரை வாழை சாகுபடி குறித்து அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

நாட்டுப்புற பாடல் கேட்பீர்கள். இனி பண்ணை செய்தி கேட்கலாம். இன்றைய பண்ணை செய்தியில் மருத்துவ குணங்கள் நிறைந்த அஸ்வகந்தா குறித்து தெரிந்து கொள்ளலாம். அஸ்வகந்தா, பொதுமக்களுக்கு இந்த பெயர் அதிசயமாகத்தான் இருக்கும். ஆனால் விவசாயிகளிடையே இந்த பெயர் பிரபலம். கூடவே சித்த மருத்துவர்களும் அஸ்வகந்தா பெயரை ஆச்சரியத்துடனேயே உச்சரிக்கிறார்கள். மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த அஸ்வகந்தா விளைச்சலில் அபூர்வமாக சில விவசாயிகள் மட்டுமே ஈடுபட்டு வருகிறார்கள். குறுகிய காலத்தில் வளரும் மருந்து செடி அஸ்வகந்தா. வறண்ட தரிசு நிலங்களில் நன்றாக வளரும், ஆனால் களிமண்ணில் நன்றாக வளராது. அஸ்வகந்தாவுக்கு வாரத்திற்கு ஒரு முறை நீர் பாய்ச்சினாலே போதும். அஸ்வகந்தாவின் வேர்கள் மருத்துவ குணம் கொண்டவை. தோல் நோய்கள், வயிற்றுப்புண், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், பெண்களின் மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யவும் மருந்தாக பயன்படுகிறது. நடவு செய்த 5 முதல் 6 மாதத்திற்குள் இதன் வேர்கள் அறுவடை செய்யப்படுகிறது. இது இந்தியாவில் பயிர் செய்யப்படும் ஒரு முக்கியமான மருந்து பயிராகும். அஸ்வகந்தி என்று கன்னடத்திலும், அஸ்வகந்த் என்று ஹிந்தியிலும், விண்டர் செர்ரி என ஆங்கிலத்திலும் இதை அழைக்கிறார்கள். வேத காலத்திலேயே இதன் முக்கியத்துவம் பற்றி கூறப்பட்டுள்ளது. வித்தானின் மற்றும் சோமினி பெரின் என்ற 2 வேதிப்பொருட்களே இதன் மருத்துவ தன்மைக்கு காரணமாகும். இவை அதிகமாக வேர் பகுதிகளில் இருந்து பெறப்படுகின்றன. இதன் இலைகள் 5 வகையான வேதிப்பொருட்களை கொண்டுள்ளன. மேலும் இதன் தண்டு பகுதியில் டேனின் மற்றும் பிளேவனாய்ட்ஸ் அதிகம் உள்ளது. இதன் மருத்துவ குணத்திற்கு பல்வேறு வேதி கூட்டு பொருட்களே காரணம். இந்தியாவில் விளையும் ரகம் 0.13 முதல் 0.31% வரை வேதி கூட்டு பொருட்களை கொண்டுள்ளது. ஆனால் ஆப்பிரிக்கா ரகத்தின் வேர்களில் சிறிதளவு இளம் பழுப்பு நிறம் காணப்படும். எளிதில் ஆவியாகக்கூடிய நறுமண எண்ணெய் இதிலிருந்து கிடைக்கிறது. இதன் பழங்களில் அதிக புரதச்சத்து உள்ளது. அஸ்வகந்தா அதிகமாக கரிசல் அல்லது சிவப்பு மண் வகைகளில் நன்றாக வளரும். முதல் தடவை உழவு செய்யும் போது ஆழமாக உழவு செய்ய வேண்டும். 2 முறை புரட்டி போட்டு உழவு செய்ய வேண்டும். களிமண் ஏரியாக்களில் விளைச்சல் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். அதுபோன்ற இடங்களில் செம்மண் மற்றும் தேங்காய் நார் இரண்டையும் கலந்து அதை நிலத்தின் மேல் பரப்பி விதைகளை தூவிவிட்டால் போதும், விளைச்சல் நன்றாக இருக்கும். இந்த செடி அதிகபட்சம் 3/4 வரைக்கும் தான் செல்லும். 2 பக்கமும் கரை போல் அமைக்க வேண்டும். தண்ணீர் எளிதாக செல்லக்கூடிய வகையில் பாத்தி அமைக்க வேண்டும். அஸ்வகந்தா செடிகள் இருக்கும் பக்கவாட்டில் அகத்தி செடிகள் இருப்பதால் அதன் வேர்களில் இருந்து வரக்கூடிய நைட்ரஜன் அஸ்வகந்தா செடிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. தட்பவெப்ப நிலையை பொறுத்தவரை அஸ்வகந்தா அதிகமாக மித வெப்ப மண்டல பகுதிகளில் நன்றாக வளரும் தன்மை உடையது. இது அதிகமாக பின் மழை பருவத்தில் பயிரிடப்படுகிறது. நல்ல வளர்ச்சிக்கு மிதமான வறண்ட வானிலை தேவைப்படுகிறது. இதன் வேர் வளர்ச்சிக்கு 1 அல்லது 2 மழை மட்டுமே போதும். முதல் மாதம் 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட வேண்டும். அப்போது வேப்பம் புண்ணாக்குடன் வேப்பம் எண்ணெய் கலந்து தண்ணீர் விட வேண்டும். 2வது மாதம் 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட வேண்டும். 3வது மாதம் 5 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட வேண்டும். 1 ஏக்கருக்கு 5 கிலோ விதை தேவைப்படுகிறது. விதை விதைக்கும் போது மணல் கலந்து விதைக்க வேண்டும். விதை விதைத்த 15 நாட்களில் முளைக்கட்டி இலை தெரியும். 1 மாதத்தில் 1 அடி வரைக்கும் இலையும் வளர்ச்சி இருக்கும். 6 மாதத்தில் வேர் பிடிக்கும். அதிலிருந்து காய்கள் வரும். அதன் பிறகு பழங்கள் சிவப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அஸ்வகந்தாவிற்கு அதிகமாக

உரம் போட தேவையில்லை. மத்திய பிரதேசங்களில் விளையும் அஸ்வகந்தாவிற்கு எந்தவித உரமும் போடுவதில்லை. நடவு செய்த 30 நாட்களில் ஒரு முறையும் அடுத்த 30 நாட்கள் இடைவெளியில் ஒரு முறையும் களை எடுக்க வேண்டும். அஸ்வகந்தாவில் பூச்சிகளின் தாக்குதல் குறைவு. ஏப்ரல் மற்றும் நவம்பர் மாதங்களில் 2 தடவை அறுவடை செய்யலாம். வேர் தண்டு நடுவிரல் கணம் இருக்கிறது, நல்ல விளைச்சல் இருக்கிறது. 3 பிரிவாக தரம் பிரிக்கப்படுகிறது. இது இலை தமிழ்நாட்டில் வாங்குவதில்லை. வடமாநிலங்களில் இதன் இலையை பவுடர் செய்து அஸ்வகந்தா டீக்கு பயன்படுத்துகிறார்கள். வித்தானின் ஏ என்பது நோய் எதிர்ப்பு காரணியாகவும் மற்றும் கட்டிகளை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. இலையினால் செய்யப்பட்ட பசையானது கட்டிகளையும் சரும நோய்களையும் குணப்படுத்த பயன்படுகிறது. ராஜஸ்தானில் முடக்குவாதத்திற்கு மருந்தாக இதனை பயன்படுத்துகிறார்கள். பஞ்சாபில் குடல் புண்ணை குணமாக்க அஸ்வகந்தா பயன்படுத்துகிறார்கள். இலையில் இருந்து பெறப்படும் கஷாயம் குழந்தைகளுக்கு ஜீரணத்தை போக்கவும் உடல் வீக்கத்தை போக்கவும் குடிப்பவர்களை குடிப்பழக்கத்தில் இருந்து விடுவிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல், மாதவிடாய் கோளாறு, மலட்டுத்தன்மை, கருப்பை புண் ஆகியவற்றை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இதன் வேர்களில் இருந்து பெறப்படும் பவுடர் பாம்பின் விஷத்தை முறிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதன் வேர் கஷாயம் கருப்பை புண்ணை போக்கக்கூடியது. இதன் இலை தழைகளில் இருந்து தயாரிக்கப்படும் பசையானது குதிரைகளில் ஏற்படும் புண்களையும் கட்டிகளையும் குணப்படுத்த உதவுகிறது. அஸ்வகந்தா வேர்களை நன்றாக காய வைத்து அதன் பிறகு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் இதற்கான சந்தை குறைவாக இருக்கிறது. 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மத்திய பிரதேசத்தில் நீமச் என்ற இடத்தில் இதற்கான மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. இது தங்கம் போல் நாளுக்கு நாள் விலை ஏற்ற இறக்கம் கொண்டது. இலைகளும் தண்டுகளும் மத்திய பிரதேசத்தில் விலைக்கு வாங்கப்படுகிறது. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும். 1 ஏக்கருக்கு 2.5 லட்சம் கிடைக்கும். அதிகம் லாபம் தரும் விவசாயமாக அஸ்வகந்தா இருக்கிறது. உணவே மருந்து என்பதை நிரூபிக்கிறது அஸ்வகந்தா. பயிரிடுவோம், லாபம் பெறுவோம். இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மருத்துவ குணங்கள் நிறைந்த அஸ்வகந்தா குறித்து தெரிந்து கொண்டோம். இடம்பெற்றது பண்ணை செய்தி.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இங்கே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.
1: கண்மணி மல்லல் மணியை வளர்த்திட நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பு கேட்டிடுவோம்.
0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:03. இனி கேட்கலாம் திரை இசை.

திரையிசையில் அடுத்ததாக பாலக்காடு ஸ்ரீராம், ஹரிணி, அனுபமா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் என் சுவாச காற்றே. பாடலுக்கு இசை

மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

திரையிசையில் இனி கேட்கலாம் எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திலிருந்து. டி இமான் இசையில் பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

திரை இசையில் அடுத்ததாக எஸ் என் அருணகிரி இசையில் நமிதா பாபு, பிரசன்னராவ் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் சண்டிவீரன் திரைப்படத்தில் இருந்து வருகிறது.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் 20:10 மணிக்கு தேன் மழை.

நேரம் 8:32:30. முதன்மை அலைவரிசையின் திரை இசையில் அடுத்ததாக கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் அனுராதா பட்வால் பாடிய பாடல்.

மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

திரை இசையில் அடுத்ததாக ஹரிஹரன் கே.எஸ். சித்ரா இணைந்து பாடிய பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து எஸ். ஏ. ராஜ்குமார் இசையமைத்த பாடல்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் தேசிய தொழில் முனைவோர் பிரச்சாரத்தின் இரண்டாம் பகுதியை மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது. வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த பிரச்சாரத்தின் மூலம் கிராமப்புற பெண்களின் தொழில் முனைவு மற்றும் 6 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்கும் தொலைநோக்கு பார்வைக்கு சிறப்பான பங்களிப்பை அளிக்கும் என்று ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவும் மொரீஷியஸும் தங்களது எரிசக்தி தொடர்பான கூட்டாண்மையை வழக்கமான பெட்ரோலியப் பொருட்களின் பயன்பாடுகளை தாண்டி தூய்மையான மற்றும் நீடித்த எரிபொருட்களை பயன்படுத்துவது தொடர்பாக விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரியமும் இணைந்து சாலை பாதுகாப்பு அமைப்புகள் குறித்த ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தை இன்று புதுடெல்லியில் நடத்தின. பிரதம மந்திரி சிறு உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம் தொடர்பான மாநாடு வரும் திங்கட்கிழமை புதுடெல்லியில் தொடங்கவுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 2026-27 மதிப்பீட்டு ஆண்டிற்காக 6.5 கோடிக்கும் அதிகமான வருமான வரி கணக்குகள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இதில் ITR ஃபைல் 3, 4, 5 மற்றும் 7 ஆகியவற்றை தாக்கல் செய்வதற்கு கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி என்பதால் கடைசி நேர அவசரத்தை தவிர்க்க முன்னரே வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டுமென அத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ஒடிசாவில் வெள்ள பாதிப்பு நிலைமை தொடர்ந்து மோசமாகி வருவதாகவும் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 13 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அம்மாநிலத்தில் 1700க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 487,000 மக்கள் வெளியேற்றப்பட்டு 880 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகளில் அம்மாநில அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.
2: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says India is emerging as a global bright spot for growth amid concerns over global growth and weaponization of resources. Home Minister Amit Shah reiterates government's commitment to deport every illegal immigrant from the country. Government assures availability of adequate sugar stocks to meet domestic demand. Union Minister Ashwani Vaishnav launches mobile phone manufacturing.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமழை பொழியுது திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலுக்கு ஆர் டி பர்மன் இசையமைத்த பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: 9:41 வரும் பாடல் புது பாட்டு திரைப்படத்தில் இருந்து, இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் பாடிய பாடல்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா பாடியது உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 10:05. இனி கேட்கலாம் தேன்மழை.

0: மழை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனது. நான் என்ன செய்தேன்?

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து. MS விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன், P. சுசீலா இணைந்து பாடிய பாடல்.

நேரம் 10:19 42 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இருளும் ஒளியும் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா குழுவினர் சேர பாடிய பாடல்.

இனி கேட்கலாம் எங்க செல்வி திரைப்படத்தில் இருந்து கே ஜமுனா ராணி, பி லீலா, எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல்.

இன்னைக்கு கேட்கலாம் தர்மம் தலைகாக்கும் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் ராஜு இணைந்து பாடிய பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.

Thank you.

அடுத்து ஒழிக்க வருவது டி எம் சவுந்தரராஜன், மனோரமா, ஏ எல் ராகவன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் பூவா தலையா திரைப்படத்திலிருந்து.

இதழ்களில் கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ

சந்திப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ ஓ போடத்துன்னால் போட்டுக்கிறே பொறுமலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

வெள்ளை மனசு

புத்தன் வரை எல்லோ

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 11:05. இனி கேட்கலாம் நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் செந்திலாண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முட்டை அமிலம் மீன் அமிலம் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். கடலுள் ஒரு காடுதான். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. இளைஞர்களிடையே புகையிலை ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 நம்ம மெட்ராஸ். 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை. வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் மதுரை என் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு. உடன் ஆர் ராகுல் அவர்கள் வயலின் இசை. மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12:00 துலாக்கோ.

0: நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு கேட்கலாம். 12:15 இசை பயிற்சியில் கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் ஸ்ரீ ரேகா. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். பன்னிரண்டு புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் பி மார்டின் ஜோசப் அவர்கள், மாணவி எம் மெர்சிபா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதா ஜெயலட்சுமி ஆகியோர் பாடியவற்றை கேட்கலாம். 4:00 வண்டிச்சோலை சின்ரசு திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை ஏ ஆர் ரஹ்மான், கதை சிவராம் காந்தி, இயக்கம் மனோஜ்குமார். 5:00 இளைய பாரதம். இம்மாதம் 19 அன்று காலையில் நடைபெற்ற பெரியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகள் வானொலி தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஏஞ்சலா விண்ணரசி. மாலை 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி மன்னாடிப்பட்டு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண் வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வானிலே. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயாஸ் நாராயணன் அவர்களின் கர்நாடக பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள், இதுவரை நமது முதன்மை அலைவரிசையின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has said India is being seen as a bright spot of growth throughout the globe, even as the world has many concerns regarding growth and resources are getting weaponized. Addressing the Economic Times World Leaders Forum in New Delhi this evening, the Prime Minister said India continues to take several steps to ensure continued growth momentum and reforms are commitment of his government.
2: दुनिया ने बड़ा भयंकर एक रूप देखा है इन दिनों. रिसोर्सेज का वेपनाइजेशन हो रहा, अविश्वास का वातावरण विश्व के लिए अनेक नई चुनौतियां लेकर के आ रहा. लेकिन ऐसे समय में भी दुनिया भारत को ग्रोथ और होप के ब्राइट स्पॉट के रूप में देख रही है. भारत ने पिछले 10-12 साल में अपनी 25 करोड़ आबादी को गरीबी से बाहर निकाला है.
1: The Prime Minister said India has moved away from production-linked punishment model during earlier governments to production-linked incentives now. He alleged it was policy of earlier regimes to keep people in scarcity so that they beg before the government for even basic needs. Mr. Modi said license raj of earlier governments was used to increase unemployment, while his government's production-linked incentive model creating opportunities. Talking about the seven powers representing seven key streams which he spoke about from the Red Fort, the Prime Minister highlighted that seven such sectors include manufacturing power, agriculture and food processing, technology and innovation, and the green and blue economies on which India is placing immense focus. He said, India is currently undertaking next generation reforms at the policy